நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி வியாழக்கிழமை மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 45 நொடி.

0: நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.
1: இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு.
0: நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56 20 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை மதியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10 பகுதி இடம்பெறும். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் உலக தற்கொலை தடுப்பு தினம் ஆலோசனை வழங்குகிறார் மனநல மருத்துவர் வசந்த் அவர்கள். தொடர்ந்து கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். நகர்வலத்தில் விரைவில் மக்கள் சேவைக்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 to 8:45 திரைகாணம், 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் இடம்பெறும். இவையாவும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள். 9 அரங்கிசை, யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், என் ஹரிப்ரியா அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி, இயன்முறை மருத்துவம் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் பங்கேற்பவர் உமா மீனா அவர்கள். தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும், உரை வழங்குபவர் SMC ரோஹிணி அவர்கள். 2:15 திரைகாணம். வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 திரைகாணம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்

வழங்கும் கிசான் வாணி. நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் எல் நரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெற கேட்கலாம். துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை சென்னை மதுரை 720 கிலோஹெர்ட்ஸில் இரவு 8:05 101.4 சென்னை FM ரெயின்போ பண்பலையில் DRM DTH அலைவரிசைகளிலும் இரவு 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம்போல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 8:05, 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர், கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு NG ராஜப்பா, ஆயுள் என் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ 101.4 MHz காலை 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ இதில் திரைகானம், 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1:00 திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக தற்கொலை தவிர்ப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் எஸ் மணிமாலா அவர்களுடன் நேர்முகம், 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், மொபைல் ஆப்பில் இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரிவைண்ட்.

எஃப்எம் கோல் 100.1 MHz-இல் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 10:10 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் பான காலா பாபு அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இடம்பெறவிருக்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் சாருலதா சந்திரசேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், வீரத்தியாகிகள் வாவு சிதம்பரம் பிள்ளை, உரை வழங்குபவர் வாவு சி சுப்பிரமணியன், அகிலம் போற்றும் அண்ணல் காந்தி, உரை வழங்குபவர் எழுத்தாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான கே வி ராஜவேலு அவர்கள். இந்நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். 3:00 திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:30 பரிக்ரமா, 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், இவை டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், ஆர் அரவிந்த் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் ப்ரொடெக்ட் அவர் இன்விசிபிள் லைஃப் லைன் ஏர், உரை வழங்குபவர் எல் அனன்யா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் கே பிரியங்கா, மியூசிக் டேலண்ட் எஸ் சஹஸ்ராவின் பாட்டு நாலேஜ் தி ட்ரெஷர் வி நெவர் லூஸ் பி வைஷ்ணவி வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்

0: U.S. Open Americans Ben Shelton and 11th seed Francis Tiafoe have set up an All-American men's singles semifinal. In the women's singles semifinals on Friday, defending champion Aryna Sabalenka will face 3rd seed Jessica Pegula, while 4th seed Coco Gauff will play Alina Rybakina of Kazakhstan. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சியளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்க மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மூதரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புலித்தங்கிய புதர்போல் பாழாய்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லா மனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்போகும். நாலடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர்நிற்பால் கூற்றம் சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய் இம்மு ஒரு கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் எமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாளடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வியினாலே கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நானின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்முதல் மனையறை மகளிர்க்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம்

0: என்கிறது. இத்தகைய அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 24 வியாழக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் கேட்பதற்கு முன்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 to 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 to 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 to 30 வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 to 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 to 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 to 16 வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தக் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா

0: கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள். அல்லது ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசல்லஸ் அப்டலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். சென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லேட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்கு 2000 நாற்று வேணும், 4000 நாற்று வேணும்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ரோட்ரேயில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து 1 வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர்.
0: நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும், இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும்.
0: குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611-232, 6611-432. மீண்டும் தொலைபேசி எண் 6611-232, 6611-432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி

0: unit at tnau.ac.in. Seed unit at tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில்

ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிக்கோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், HS பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், HS பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.
பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும்

0: ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 நிமிடம் 20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: திடக்கழிவுகள் எப்படி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று இன்று அறிந்து கொள்வோம். திடக்கழிவுகள் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மண்ணின் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. இது சுற்றியுள்ள காற்றை மாசுபடுத்தும். நமது சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும். நச்சு பொருட்கள் மண்ணில் நுழைந்து நிலத்தடி நீரை பாதிக்கிறது. பிளாஸ்டிக் போன்றவை எரிக்கப்படும் போது அவை நச்சு வாயுக்களை உற்பத்தி செய்கின்றன. இந்த நச்சு வாயுக்கள் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. திடக்கழிவு மேலாண்மைக்கு அங்கீகரிக்கப்பட்ட சில முறைகள் பின்பற்றப்படுகிறது. குப்பை கொட்டப்படும் குழிகள் மண் அல்லது பிளாஸ்டிக் நுரை கொண்டு மூடப்பட்டிருக்கும். நிலப்பரப்பின் அடிப்பகுதி ஒரு லைனரால் மூடப்பட்டிருக்கும். இது வழக்கமாக பல அடுக்குகளில் அடர்த்தியான பிளாஸ்டிக் மற்றும் மணலால் ஆனது. இந்த லைனர் நிலத்தடி நீரை மாசுபடாமல் பாதுகாக்கிறது. நிலப்பரப்பு நிரம்பியதும் தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க மணல், களிமண், மேல்மண் மற்றும் சரளை அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கும். திடக்கழிவுகளை எரித்தல் முறையில் சாம்பலாக மாற்றும் வரை அதிக வெப்பநிலையில் எரிப்பதை இந்த முறை உள்ளடக்குகிறது. எரிக்கும் போது அதிக அளவு வெப்பத்தை தராத வகையில் எரியூட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. நிராகரிக்கப்பட்ட பொருட்களை மறுசுழற்சி செய்வது அல்லது மீட்டெடுப்பது என்பது அடுத்த பயன்பாட்டிற்கு எடுக்கும் செயல்முறையாகும். இந்த பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படுவதற்கு முன்பு பதப்படுத்தப்பட்டு சுத்தம் செய்யப்படுகின்றன. இந்த செயல்முறை ஆற்றல் இழப்பை குறைத்தல், புதிய பொருட்களின் நுகர்வு மற்றும் நிலப்பரப்புகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. உரம் தயாரிப்பதில் மக்கும் கழிவுப் பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. நிலப்பரப்புகளுக்கு போதுமான இடம் இல்லாததால் கழிவுகள் இந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊடகத்தில் சிதைவதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் திடக்கழிவுகள் ஆக்சிஜன் இல்லாமல் வெப்பத்தால் வேதியியல் ரீதியாக சிதைக்கப்படுகின்றன. இது பொதுவாக உயர் அழுத்தத்தின் கீழ் மற்றும் 430 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் நிகழ்கிறது. வாயுக்கள், திட எச்சங்கள் மற்றும் சிறிய அளவு திரவங்களாக திடக்கழிவுகள் மாற்றப்படுகின்றன. முறையான திடக்கழிவு மேலாண்மை என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியாகும்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எதுவும் இல்லை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகாலை வெப்பநிலை 36.4°C, குறைந்த அளவு 28°C, பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகாலை வெப்பநிலை 36.1°C, குறைந்த அளவு 28°C, பதிவான ஈரப்பதம் 88%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை தூறல் மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரே ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரே ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். இங்கர்சால் அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: மகாராஜா படத்திற்காக வெளித்த அந்த பாடலை சித் ஸ்ரீராம் பாடியிருந்தார்.
1: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்கு 2000 நாற்று வேணும், 4000 நாற்று வேணும்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ரோ ட்ரேயில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து ஒரு வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர்.
1: நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.

0: தொடர்ந்து
1: ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும்.
0: குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டீர்கள். பவர் பாண்டி படத்திற்காக. நேர்களின் நினைவிற்கு, இன்று காலை 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் இடம்பெற கேட்கலாம் இன்று காலை 8:30 இந்த அலைவரிசையில் கணபதி உலா நிகழ்ச்சியில்.

0: நேரம் 7:10.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
2: சீதையை தேடி தென்திசைக்கு அனுமானை அனுப்பினான் ராமன். சில காலம் சென்றபின் மற்ற திசைகளுக்கு சென்றவர்களெல்லாம் திரும்பி வந்து சீதையை காணவில்லை என்று சொல்லிவிட்டனர். தென்திசைக்கு போன அனுமன் மட்டும் இன்னும் வரவில்லை. அந்த அனுமனும் திரும்பி வந்து ராமனுடைய திருவடிகளை வணங்கி சொல்லுகிறான், விற்பரும் தளந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பரும் தவத்தலாய நங்கையை கண்டேனல்லேன். இற்பிறப் என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பினும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் என்பதை பொறுமை என்று ஒன்றும் கற்பு என்ற ஒன்றும் குடிபிறப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒன்றும் சேர்ந்து அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடுவதைத்தான் கண்டேன் என்றான். எந்த மலையில் கண்டேன்? கம்பன் சொன்ன அந்த மலையில்தான். அதன் பிறகு அனுமன் முறையாக அசோகவனத்தில் மரத்தின் மீது மறைந்திருந்து சீதையை கண்டதும் அந்த சமயத்தில் ராவணன் அங்கு வந்து காம பேச்சுகளை பேசினதும் சீதை கடிந்ததும் பிறகு ராவணன் சென்றதும் சீதை தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்து ஒரு மறைவான இடத்திலே கழுத்துக்கு சுருக்கு போட கொடி ஒன்றினை கழுத்திலே சுற்றினதும் அதை கண்டவுடன் மரத்தை விட்டு குதித்து ராமநாமம் சொல்லி கணையாழியை கொடுத்தும் அதற்கு பதிலாக சீதையை சூடாமணியை தந்து விடை கொடுத்ததும் ஆகிய எல்லாவற்றையும் சொல்லி சூடாமணியை தருகின்றான் அனுமன். இலங்கை மலையில் கம்பன் சொன்ன கலிநடம் புரிந்த உருவத்தை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை தன் மனக்கண்ணிலே கண்ட பிறகுதான் இந்த கம்பன் பாட்டிலுள்ள இலங்கை வெற்பின் என்ற தொடருக்கு அவருக்கு பொருள் புரிந்தது. வெற்பு என்றால் மலை என்பது பொருள். இலங்கை வெற்பின் என்றால் இலங்கை மலை என்பது பொருள். இதுவரை நாமக்கல்லாரும் அவரைப் போலவே எண்ணியிருந்த பலரும் சீதையை ராவணன் இலங்கைக்கு கொண்டு போய் அங்கே அசோகவனம் என்ற ஒரு சோலையிலே சிறை வைத்தான் என்றும் அந்த சோலை சாதாரணமாக நம் தமிழ்நாட்டிலே சமநிலங்களிலே பார்க்கின்ற சோலை போலத்தான் இருக்கும் என்றும் நாமக்கல்லார் எண்ணியிருந்தார். கம்பன் பாட்டிலுள்ள இலங்கை வெறுப்பு என்ற பதங்களுக்கு சிறப்பான பொருள் ஏதும் இருப்பதாகவும் நாமக்கல்லார் எண்ணவில்லை. இப்பொழுதுதான் கம்பன் கவிதையின் அற்புத பெருமை இன்னும் அதிகமாக தெரிகிறது. கம்பன் இந்த மலையை பார்த்துவிட்டு பாடினானா, அல்லது கம்பன் பாடிய இலங்கை வெறுப்பு என்பதை படித்துவிட்டுத்தான் இந்த மலையின் சீதை இருப்பதாக இலங்கை மக்கள் சொல்ல தொடங்கினார்களா என்பதோ புரியாத விந்தை என்கின்றார் நாமக்கல்லார். அது போகட்டும். இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பிரதேசத்தில் உள்ள சின்னஞ்சிறு குடிசையிலும் சிறிதான இந்த கோயிலை தரிசிக்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து போவதின் மர்மம் என்ன? இந்த கோயிலை வணங்கும் தமிழர்களை யாராவது அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து குடியேறியவர்கள் அவர்கள் கம்பராமாயணத்தை படித்தோ கேட்டோ இருக்கலாம் என்று கூறலாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை 1946 இலங்கைக்கு சென்று வந்து எழுதிய கட்டுரையே கண்டேன் சீதையை. இலங்கைக்கு ராமலிங்கம் பிள்ளை சென்றபோது அவருக்கு உடனிருந்து சுட்டி காட்டியவர் யாழ்ப்பாண தமிழர் ஆறுமுகம். அவர் பண்டார வலைக்கு போகும் முன்னால் இலங்கையிலுள்ள மலை பிரதேசங்களில் சிகரமாகிய நுவரெலியா என்னும் ஊரையும் அதிலுள்ள சிறப்புகளையும் காட்டினார் என்கிறார் ராமலிங்கம் பிள்ளை. அந்த வழியில் பாதைக்கு பக்கமாக ஒரு பள்ளத்தில் இருந்து சிறு தடாகத்தை காட்டி இது சீதை தடாகம் என்றார். அந்த தடாகத்திலிருந்து ஒரு சிறு ஓடை அந்த மலைச்சாரலிலே சலசலத்து கீழே ஓடிக்கொண்டிருந்தது. அதை சீதை ஓடை என்றார். மேற்படி தடாகத்திற்கு எதிரில் பாதைக்கு அப்பால் இருந்த மலையை காட்டி அங்கேதான் அசோகவனம் இருந்தது என காட்டினார். அந்த குன்றின் ஓரத்தில் இருந்த ஒரு குகையை காட்டி அதிலே தான் சீதை சிறை இருந்தது என்று கூறி இராமாயண பாத்திரங்களை பற்றிய விவரங்களை நேரில் காட்டி விளக்கம் கூறியதை என்னால் மறக்கவே முடியாது என்கின்றார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள்.
0: நேயர்களின் நினைவிற்கு

0: இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப் படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய

பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் அரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு, சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம், காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3-4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும், ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண்ஜாஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2 சுற்றில் கிரண்ஜாஜ் தாய்லாந்தின் ஓங்சப்பையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா, ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8th விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு

0: தேவையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தம் பொது காலை நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: கேன்சர்ன்றது சோஷியல் டாபு, அது ஓரல் கேன்சர் ரொம்ப அகோரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளிப்படையாக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்து மக்கள் மிக்க எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேமிலி வந்து நம்ம கவுன்சிலிங் தான் பண்ணணும். ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபேமிலினா, இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்துருக்குன்னா ஒய்ஃபு, பசங்க, அதுக்கப்புறம் கூட இருக்கிற சுற்றி முற்றி இருக்கிற நெய்பர்ஸ், வீடு, எல்லாருமே கவுன்சில் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு என்ன ஆகுன்னா யாருமே வந்து எல்லோரும் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேஷண்ட்டை. பேஷண்ட்டை நெக்லெக்ட் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்காக வில் கோன் டு டிப்ரெஷன். அப்புறம் அவனுக்கு வந்து ஆனால் என்னடா இது அப்படின்னு தென் சூசைடல் டெண்டன்சிஸ் ஒன் திங் லீட்ஸ் டு தி அதர் தட்ஸ் ஹவ். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா வி நீட் டு கிவ் கவுன்சிலிங் நாட் ஓன்லி ஃபார் த பேஷண்ட்டு, பேஷண்ட்ஸ் ஒய்ஃபு, சன்ஸு, டாட்டர்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே, அண்ட் சுற்றி முற்றி அட்லீஸ்ட் த நியரஸ்ட் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேஷண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும். அப்போ தானே அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும், அவங்களுக்கு டோட்டலாக நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சி. இப்போ வந்து வாட்ஸ்அப்பு எல்லாம் இருக்குது, ஆல் தட் இஸ் தேர், நெட் போட்டிங்கன்னா ஏதாவது படம் பார்த்துக்கலாம், பட் தென் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள் மாதிரி வருமா? ஸோ அந்த எது கிடச்சிட்டு இருந்துச்சோ அது வந்து டபக்குன்னு எடுத்துட்டோன்னா தட் மேக்ஸ் எ பிக் இம்பேக்டில், அது இருக்கக்கூடாது. அதனால் கவுன்சிலிங் எல்லாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங் ஸ்டில். ஆனால் நம்ம ஊரில் வந்து ஹேவிங் செட் ஆல் திஸ் கேன்சர் இஸ் ஸ்டில் அ சோஷியல் டேபு தான். நிறையா ரிமோட் வில்லேஜஸ் நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பாவம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்குன்னே வி ஹாவ் சர்டன் சென்டர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் வீடுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு இது தான் செட்டப் இஸ் கால்ட் ஹாஸ்பிஸ். அங்கே வந்து டெர்மினலி இந்த மாதிரி இல் பேஷண்ட்ஸை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இதெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களால முடியலன்னா வீட்டில் வச்சுக்க. பட் நம்ம இவ்வளோ சொல்கிறோம், சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன வீடாக இருக்கும், அங்கே எல்லாருமே கஷ்டம் தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்துருவாங்க. அங்கே சேர்த்துட்டு அங்கே எக்ஸ்பர்ட் நர்சஸ்ஸு, டாக்டர்ஸும் இருப்பாங்க. ரிலீஜியஸ் கொனோட்டேஷன்ஸோட நன்ஸு அவங்களாம் வந்து தில் இன்ஃபியூஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அப்புறம் பெயின் பேலியேஷன் எல்லாமே இருக்கும். ஒரு சைடு மார்ஃபின் பெயின் பேலியேஷன்லாம் போயிட்டுருக்கோம், இன்னொரு சைடு கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கோம். அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்லாம் இருக்குது, அந்த ஒரு ஃபீல் கொண்டுருவாங்க. அவங்களுக்கு ரெக்ரியேஷன்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும், பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி. பட் தோஸ் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே தேர் வெரி ட்ரெயின்ட் டியூன் டு தட் கைண்ட் ஆஃப் இது. அவங்க ரொம்ப சகிப்பு தன்மையெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு, யூனோ வாட் ஐ மீன். ஸோ அந்த மாதிரி தட்ஸ் கால்ட் டெர்மினல் கேர் ஹாஸ்பிஸ். அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே நிறைய கிடையாது, இப்போ வருது. சென்னையிலே 2-3 நல்ல சென்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய. மாதவரத்தில் தெர் இஸ் எ ஹியூஜ் பிளேஸ் அண்ட் ஒன் ஆர் டூ பிளேசஸ் ஆர் ஸ்ப்ரிங்கிங் அப் ஹியர் அண்ட் தேர். ஸோ திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்வேன்னா, ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ், ஜென்ரல் பப்ளிக், கேன்சர் வந்தவங்க, கேன்சர் வராதவங்க எல்லாருக்குமே, பி பாசிட்டிவ் பட் பி அவேர், பிவேர், பிவேர் ஆஃப் கேன்சர் அண்ட் பி அவேர். ஓகே, கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. அதுதான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் யூ ஷுட் நாட் டேக் தெம் கேர்லெஸ்லி, யூ ஷுட் நாட் பி கம்ப்ளேசன்ட். அது அதுக்கும் டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எது எது பார்க்கணுமோ அந்த பார்க்க வேண்டிய டைமில் பார்த்துடணும். பார்த்துட்டு அண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்து தான் ஆகணும். ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் டு டூ யூ குட், யூ ஹேவ் டு கோ அட். நோ பாயிண்ட் இன் ஜஸ்ட் லிவிங் வித் அ கேன்சர் அண்ட் அதை பற்றி சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்கிறது பிரச்சனை. எனக்கே வந்துச்சு, நிறைய பேர் கேட்பாங்க இப்படி ஒரு, நான் ஒன்றுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே, எனக்கு போய் என் டாக்டர் இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நோ பாயிண்ட் இன் ரிஃப்ளெக்டிங் தட் வே. வந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ணுவோம், என்ன எப்படி கியூருக்கு, அது அதை நோக்கி அந்த கோலை நோக்கி போகணும். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி இருக்கணும். தி ஒன் திங் தட் ஐ வுட் லைக் டு டெல் எவ்ரி ஒன், மை பேஷன்ஸ் அண்ட் டு தி ஜெனரல் பப்ளிக் லிசனிங்.
2: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல்லடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம்.

0: அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதோ பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். மனித வாழ்க்கையின் தேடல்கள் வயதுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் மாறுபடுமே தவிர ஓய்வதில்லை.

0: மறுபடியும் படத்திற்காக கேஜி யேசுதாஸ் பாடிய பாடல் அது.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.
0: நேரம் 7:37. உங்கள் கவனத்திற்கு உலக தற்கொலை தடுப்பு தினம் ஆலோசனை வழங்குகிறார் மனநல மருத்துவர் வசந்த் அவர்கள்.
3: தற்கொலை என்பது மரணத்தை பற்றி ஒரு முடிவு மட்டுமல்ல, பல நேரங்களில் தாங்க முடியாத மனவலியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ஒருவரின் ஒரு டெஸ்பரேட் முயற்சியாகவும் இருக்கிறது. 2026 வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே அதோட தீம் சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட், அதாவது தற்கொலை பற்றிய நமது பார்வையை மாற்றுவோம். ஸ்டார்ட் த கான்வர்சேஷன், அதாவது உரையாடலை தொடங்குவோம். ஒரு சைக்காட்ரிஸ்டாக நான் சந்திக்கும் பலரிடம் அவர்களின் பிரச்சனை தற்கொலை என்ன மட்டுமல்ல என்பதை பார்க்கிறேன். அதற்கு பின்னால் மனச்சோர்வு, உறவு சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், கடுமையான மன அழுத்தம், பொருளாதார நெருக்கடி, போதைப் பொருள், தோல்வி உணர்வு, தனிமை அல்லது எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு இந்த வழியிலேருந்து வெளியே வர வேறு வழியே இல்லையா என்று தோணலாம். அதுதான் நாம் தலையிட வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். ஆனால் நமது சமுதாயத்தில் தற்கொலை பற்றி பேசுவதற்கே இன்னும் தயக்கம் இருக்கிறது. பொதுவாக நான் கேட்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, ஐயோ தற்கொலை பற்றிலாம் நம்ம கேட்கவே கூடாது, அவரிடம் தற்கொலை பற்றி கேட்டால் அந்த எண்ணத்தை நம்மளே ஏற்படுத்தி விடுவோம், அவர் சரியான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இப்படிதான் பேசிட்டே இருப்பான் அப்படின்னு, இவை மிகவும் ஆபத்தான ஒரு தவறான நம்பிக்கைகளா நான் பார்க்கிறேன். ஒருவரிடம் உங்களுக்கு தற்கொலை பற்றி எண்ணங்கள் வருகிறதா என்று நேரடியாகவும் அக்கறையுடன் கேட்பது அந்த எண்ணத்தை உருவாக்குவது இல்லை, மாறாக பல நேரங்களில் அது அவர்களுக்கு யாரோ ஒருவர் என்னுடைய வலிய உண்மையா புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தோணலாம். எனவே நம்மளுடைய கண்ணோட்டத்தை நம்ம மாற்ற வேண்டும். ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் நன்றாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஒருவர் தொடர்ந்து ஒரு தனிமைப்படுகிறார், நம்பிக்கையற்று பேசுகிறார், அப்புறம் இல்லைன்னா திடீரென தனது முக்கியமான ஒரு பொருட்களை மற்றவர்களிடம் கொடுக்க ஆரம்பிக்கிறார், வாழ்க்கையை பற்றி ஒரு எதிர்மாறான ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார், அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உண்மையான ஒரு உதவியா இருக்கலாம். அப்போ நம்ம போய் ஒரு அறிகுறை கூறுவதோ அது தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக முதலில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவங்களோட வருத்தங்களோ இல்லை அவங்க சொல்லும் போது ஒரு தவறான கருத்துக்களாக நம்ம பேசக்கூடாது.

0: அதுக்கு பதிலா நான் உங்களோட இருக்கேன், நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நான் உங்களோட வருத்தத்தையும் சோகத்தையும் புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். உங்களுக்கான உதவியை கேட்க நம்ம ஒன்றாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாரும் நினைவு கொள்ள வேண்டும், மனநோய் என்பது ஒரு பலவீனம் அல்ல. மனநல சிகிச்சை பெறுவதும் அவமானம் இல்லை, உதவி கேட்பதும் தோல்வி அல்ல. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்டையும் பேசும்போது எப்படி நம்ம இப்போ ஒரு உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மருத்துவர் அணுகிறதுக்கு அச்சமோ வெக்கமோ இல்லாமல் தைரியமாக நம்ம அணுகிறோமோ, அதே மாதிரி மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பெறுவதற்கு இந்த ஒரு எண்ணம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் தற்கொலையை தடுக்கிறது வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோ இல்லை அல்லது சைக்காலஜிஸ்டோ அவங்களோட பொறுப்பு மட்டும் இல்லை. ஒரு ஆசிரியரா இல்லை ஒரு மருத்துவரா ஒரு நண்பரா இல்லை ஒரு பெற்றோர் இல்லை சக ஊழியர் யாராக வேணாலும் இருக்கலாம், நம்மில் ஒருவர் எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கிறது, எல்லா உயிர்களும் நம்ம காக்கணும் அப்படின்னு. என்ன செய்யலாம், சில நேரத்தில் ஒருத்தரை கேட்டு நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறது, இல்லை நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், உன் விஷயங்கள் நிறையா மாறுது, உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்கும் போது நிறைய டைம் ஒரு பர்சனுக்கு வந்து இது ஒரு சிந்தனையாகவோ இல்லை அவங்களுக்கு இந்த ஒரு கேள்வினால அவங்களோட விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தற்கொலை பற்றி ஒரு மௌனமாக இருப்பதற்கு பதிலாக அதை பற்றி பேசுவோம், தீர்ப்பளிக்காமல் அவங்க சொல்கிறத கேட்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி தேவைன்னா அதுக்கான ஒத்தாசை செஞ்சு மருத்துவரையோ இல்லை மனநல ஆலோசகரையோ பார்க்கறதுக்கான ஒரு வழியை உண்டாக்கி தருவோம். ஒருவர் வாழ்க்கையில் நம்ம ஒரு எப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு திருப்பு முனையாக நம்ம இருப்போம், நம்மளோட அந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உரையாடலை தொடங்குவோம், ஒரு நபருக்கு நம்பிக்கையை தரலாம், ஒரு சிறிய நம்பிக்கை உயிரை காப்பாற்றக்கூடும்.
1: வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தற்கொலை ஒரு தீர்வல்ல. மனநல ஆலோசனைகளுக்கு டெலிமனாஸின் இலவச உதவி எண் 1-4-4-1-6 என்ற எண்ணை அழைக்கலாம்.
2: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்த ஆலோசனைகள் வழங்கினார் மனநல மருத்துவர் வசந்த் அவர்கள். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது, தடைகளை எதிர்கொண்டு வாழ்வதே ஒரு துணிச்சலான செயல்தான்.

0: சுமை தாங்கி படத்திற்காக வெளித்த அந்த பாடலை பாடியிருந்தார் பி பி ஸ்ரீனிவாஸ்.
1: உங்கள் கவனத்திற்கு கோவிந்த் வல்லபபந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது கட்டிடங்களால் மட்டும் உருவாகாது, நல்ல தலைவர்களின் கொள்கைகளாலும் மக்களின் நலனுக்காக அவர்கள் செய்த சேவையாலும் உருவாகிறது. அத்தகைய சிறந்த தலைவர்களில் ஒருவர்தான் கோவிந்த் வல்லப பந்த் அவர்கள். இவர் 1887 செப்டம்பர் மாதம் 10 உத்தரகாண்ட் மாநிலத்தின் அல்மோரா மாவட்டத்திற்கு அருகில் உள்ள கூண்ட் கிராமத்தில் பிறந்தவர். இவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர், நிர்வாகி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. கோவிந்த் அவர்கள் அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் படித்து பின்னர் காசிப்பூரில் வழக்கறிஞராக பணியாற்றினார். சட்டப்படிப்பு முடித்து சிறந்த வழக்கறிஞராக இருந்தபோதும் தன் சொந்த லாபத்தை விட மக்களின் உரிமைகளுக்கே முன்னுரிமை அளித்தார். கூலி முறை என்ற சுமையிலிருந்து ஏழை எளிய மக்களை விடுவிக்க அவர் நடத்திய போராட்டங்கள் வரலாற்றில் மிக முக்கியமானவை. அவர் வகுத்த தொலைநோக்கு கொள்கைகள் நாட்டின் உள்கட்டமைப்புக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் அடித்தளமாகவே அமைந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அவரை ஈர்த்தது. இதற்காக 1921 அசக யோக இயக்கத்தில் கலந்து கொண்டார். இதனால் அவருடைய சட்ட தொழில் மட்டுமல்ல, முழு வாழ்க்கையும் நாட்டு சேவையை நோக்கி திரும்பியது. 1928 சிம்மன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்களின் குரலை வெளிப்படுத்திய முக்கிய தலைவர்களில் இவரும் ஒருவர். இந்த போராட்டம் அவருடைய துணிச்சலை வெளிப்படுத்தியது. 1940 சத்தியாகிரக இயக்கத்தை ஒருங்கிணைக்க உதவியதற்காக கோவிந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின் 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தில் கையெழுத்திட்டதற்காக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர் பலமுறை சிறை சென்றவர். ஆனால் சிறை அவருடைய தேசப்பற்றை ஒருபோதும் குறைக்கவில்லை. மாறாக நாட்டிற்காக இன்னும் உறுதியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையே வளர்த்தது. நாடு சுதந்திரம் பெற்றதும் அவருடைய சேவை முடிந்துவிடவில்லை. மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நிர்வாக பொறுப்புகளை ஏற்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு கோவிந்த் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். உத்தரப்பிரதேச முதலமைச்சராக விவசாயிகளின் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தினார். ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். விவசாயிகளுக்கு உரிமையும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை விடுவிக்க மட்டும் போராடவில்லை, சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு விவசாயி சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் போராடினார். கோவிந்த் அவர்கள் 1955-1961 மத்திய உள்துறை அமைச்சராக பணியாற்றியவர். உள்துறை அமைச்சராக அவருடைய முதன்மையான சாதனை மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்தது ஆகும். மத்திய அரசு மற்றும் ஒரு சில மாநிலங்களின் அலுவலக மொழியாக ஹிந்தியை நிறுவுவதற்கும் அவரே பொறுப்பாவார். கோவிந்த் அவர்கள் 1961 மார்ச் மாதம் 7 மாரடைப்பால் காலமானார். அவருடைய நாட்டுப்பற்றையும் சேவையையும் பாராட்டி ஜனவரி மாதம் 26 1957 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இன்று அவருடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகிறது. உயர்ந்த பதவி ஒருவரை பெரியவராக்காது, அந்த பதவியில் அவர் செய்யும் சேவைதான் அவரை பெரியவராக்கும். அதுதான் கோவிந்த் வல்லப பந்த் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். அவரை நினைவு கூர்வோம்.

0: அவருடைய தேசப்பற்றை மதிப்போம். அவருடைய சேவை மனப்பான்மையை நம் வாழ்க்கையிலும் கொண்டு வருவோம். இதுவரை கோவிந்த் வல்லபபந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
1: புத்தம்புது காலையில் இனி
2: நகர்வலம்.

0: செய்யும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் புதிய புறநகர் ரயில் நிலையம் வரும் தீபாவளி பண்டிகை காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட வாய்ப்புள்ளதாக தென்னக ரயில்வேயின் கூடுதல் கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை புறநகர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்யும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெருமளவில் பயனளிக்கும் வகையிலும் கிளாம்பாக்கம் பகுதியை ஒரு முழுமையான பன்முக போக்குவரத்து முனையமாக மாற்றும் நோக்கிலும் இந்த புதிய ரயில் நிலைய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ரயில் நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்தை இணைக்கும் வகையில் பெரிய நடைபாதை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ரயில்வே நிலைய மேம்பாட்டுக்காக தமிழக அரசு சார்பில் 20.82 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் நடைமேடை கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்து விட்டன. அத்துடன் தற்காலிக பயணச்சீட்டு வழங்கும் அலுவலகம், கழிப்பறை வசதிகள் மற்றும் ரயில் தண்டவாள பணிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன. தற்போது 2 மற்றும் 3 நடைமேடைகளின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மேலும் CMDA மேற்கொள்ளும் 450 மீட்டர் நடைபால கட்டுமானத்தில் இதுவரை 30% பணிகள் நிறைவுற்றுள்ளன. ரயில் தண்டவாளங்களின் மேல் நடைபாலத்தை இணைக்கும் பணிக்காக சிறப்பு அனுமதி கோரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அக்டோபர் மாதத்திற்குள் இந்த பால கட்டுமான பணிகளை CMDA முடித்ததும் எஞ்சியுள்ள ரயில்வே பணிகளும் உடனடியாக நிறைவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. வண்டலூர் மற்றும் ஊரப்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த புதிய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. 12 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்கள் தடையின்றி நின்று செல்ல வசதியாக 3 நவீன நடைமேடைகள் கட்டப்படுகின்றன. மேலும் நிலைய பராமரிப்பு மற்றும் வருங்கால திட்டங்கள் இந்த புதிய ரயில் நிலையத்தின் எதிர்கால பராமரிப்பு மற்றும் நிர்வாக பொறுப்புகள் குறித்து ரயில்வே துறைக்கும் தமிழக அரசிற்கும் இடையே ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வெளியூர்களில் இருந்து வந்து செல்லும் பயணிகளுக்கு இது மிக எளிதான போக்குவரத்து இணைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் GST சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இது பெரிதும் உதவும் என்றும் தினசரி பயணம் செய்யும் புறநகர் ரயில் பயணிகளுக்கு பயண நேரம் மிச்சமாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை அடைய பேருந்துகள் மட்டுமே முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன. பண்டிகை காலங்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் நகரின் மையப்பகுதியிலிருந்து கிளாம்பாக்கம் சென்று சேர்வதற்குள் பயணிகள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். எனவே தீபாவளிக்குள் ரயில் நிலையம் திறக்கப்பட்டால் புறநகர் மின்சார ரயில்கள் மூலம் பயணிகள் மிக குறைந்த செலவில் பேருந்து நிலையத்தை சென்றடைந்து அவர்கள் பயணத்தை இனிதாக மேற்கொள்ள முடியும் என்பதில் ஐயமில்லை.
1: விரைவில் மக்கள் சேவைக்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம். எழுதியவர் எஸ் அனீஷ், குரல் வண்ணம் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம்.
3: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: ஒன்று நிலவளம். நிலம் நல்லபடியாக இருந்தால் தான் எந்த உயிரினமும் சிறப்பாக வாழ முடியும். மண் வளத்தை காப்பதில் நமக்கு, அதாவது மனித இனத்துக்கு, பெரும் பங்கு உண்டு. ரசாயனங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது மண் வளத்தை சீர்குலைக்கும். மண் வளம் சீராக இருப்பதில் இயற்கை உரங்கள், அதாவது அங்கக உரங்கள், பெரும் பங்காற்றுகின்றன. ரசாயனங்களை குறைத்து அங்கக உரங்களை அதிகம் உபயோகிப்பது தரமான உணவுப் பொருள் உற்பத்திக்கு வழிகோலும். ரசாயனங்களால் மண்ணில் நச்சுத்தன்மை படியும். நீடித்த நிலையான வேளாண்மைக்கு இயற்கை உரங்கள் பயன்பாடு உதவுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் அங்கக உரங்கள், இயற்கை உரங்களை மட்டுமே நம்பி பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் ரசாயனங்களின் உபயோகம் உள்ள நுழைஞ்சி அதையே நாம் கிட்டிமாக பிடிச்சிக்கிட்டோம். வெளியே வர முடியாத நிலை. ஜெகதீசன் ஐயா, இப்பப்போ விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாகி ரசாயனங்களற்ற பயிர் சாகுபடி செய்ய முயற்சிக்கிறார்கள் சிலர். ஏன், பலரும் அதில் வெற்றியும் பெற்று வருகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரியாததில்லை. இந்த பொன்மொழி இயற்கை உரங்களுக்கு பொருந்தாது. நிலத்தில் எவ்வளவு இயற்கை உரங்களையும் நாம் போடலாம், ஒன்றும் ஆகாது. பொதுவாக இயற்கை உரங்கள் நமது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது. மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இது உதவுது. நிலத்தில் உள்ள மேல் மண் தான் வளமான மண். இந்த மண்ணில் தான் நாம் போடும் இயற்கை உரம் கலக்கப்படுது. இதனால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும். மண்ணின் அங்கக கரிம அளவு, ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட், அதிகரிக்க செய்யும். மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். மண்ணின் இயற்பியல் கட்டமைப்பு மற்றும் வேதியியல் தன்மைகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். ரசாயனங்களை மண்ணில் போட்டால் நச்சு படிமானங்கள் ஏற்படும். அங்கக உரங்கள் போட்டால் அதுபோல் எதுவும் ஏற்படாது. அங்கக உரங்கள் மண் மற்றும் பயிர்களுக்கு பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. மண்ணின் வளம் பெருமளவில் பாதுகாக்கப்படுது. அங்கக உரங்களோடு ரசாயனங்களையும் சேர்த்து இடும்போது தான் ரசாயன உரங்களின் முழு பலனையும் பயிர்கள் எடுத்துக்க முடியும். அதற்காகத்தான் ஓர் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் போடணும்னு ஒரு பரிந்துரை இருக்குது. இதுதான் முதல் பரிந்துரை. இதற்கு அடுத்தது தான் ரசாயன உரங்களின் பரிந்துரையே வரும். ஜெகதீசன் ஐயா, நாம் முதல்ல சொன்னதை மறந்துட்டு ரெண்டாவது சொன்னதை பிடிச்சிக்கிட்டோம். அதனால தான் நிறைய மாற்றங்கள், சிரமங்கள். இப்போது அப்படி அல்ல, எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறதையே பயன்படுத்தணுங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்தி பயிர் சாகுபடி மேற்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. இதில் இப்போது விவசாய அன்பர்களும் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அரசாங்கமும் இதற்காக ஒரு தனித்துறையையே துவக்கியிருக்கு. பல புதுவிதமான இயற்கை இடுபொருட்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ற நம்மாழ்வாரின் பொன்மொழியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிவரும் காலத்தில் இதில் நிறைய மாற்றம் உண்டாகும். மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேரம் 8 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்போம் திரை இசை பாடல்கள். முதலில் மாற்றான் படத்திற்காக குரேஷ் எம் கே பாலாஜி பாடியுள்ள பாடல்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் இடம்பெற கேட்கலாம். கணபதி உலா நிகழ்ச்சியில் காலை 8:30, நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இயற்கை நமக்கு நிறைய வளங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அதில் முக்கியமானது நிலவளம், அதாவது மண் வளம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை ஐம்பூதங்கள். இந்த அஞ்சில் ஒன்று

வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: இனிமே எப்போதும் படத்திற்காக சத்யா பாடிய பாடலை கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Union Cabinet approves Railway's 8 multi-tracking projects worth over 20,800 crore rupees. Prime Minister Narendra Modi says Cabinet decision will ensure faster passenger movement, stronger connectivity and additional freight capacity

0: தோறும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர் தம் கை.
1: எடுத்த காரியம் யாவிலும் பெருத்த வெற்றியை தந்து எளிய வடிவில் அன்பர் வேண்டும் இடம் வந்துரைந்து சொல்வாக்கும் செல்வாக்கும் ஈந்து நல்வாழ்வு நல்கும் நாயகன் விநாயகன்.
0: விக்னங்களை நீக்கும் அந்த விக்னேஸ்வரன், விண்ணுலக தேவர்களும் வணங்கும் விநாயக பெருமான், சங்கடங்களை அறுக்கும் சங்கடஹரன், அருள் வடிவாய் விளங்கும் ஆனை முகத்தான், புகழ் விளங்கும் கோவை மாநகரிலே பாடல் பெற்ற தலமாக விளங்கும் பேரூரில் பட்டி விநாயகராக பேரருள் புரிந்து வருகிறார்.

0: ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவிலின் புராதன பெருமைகளை பற்றி விவரிக்கிறார் செந்தில் ராஜ சிவாச்சாரியார்.
1: வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வத. நமஸ்காரம். பட்டி விநாயகருடைய திருக்கோவிலானது 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையான கோவில். கோவிலுக்கு மட்டும்தான் வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டி விநாயகராகிய மூலமூர்த்திக்கு வருடம் சொல்லப்படவில்லை. பட்டிப்பெருமான் எப்பொழுது எழுந்தருளினாரோ அப்பொழுதே பட்டி விநாயகருடைய மூர்த்தமும் இங்கு எழுந்தருளி எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வருகிறார். இங்கு இருக்கக்கூடிய பட்டி விநாயகரானவர் உளிபடாத திருமேனி. பேரூர் புராணத்தில் முக்கியமாக பேரூர் பட்டி விநாயகரை பற்றி விசேஷமாக சொல்லுது. கங்கையும் பணிவெண் திங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் அரபம் தங்கு பொற்சடையும் முக்கண்ணும் தாதை தானுவென்று உணர்த்தி மென் மலர்க்கை அங்குஷ பாசமணிந்து வெற்புயர்த்து ஆரணங்கு அன்ன என்று உணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம்னு கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் பட்டி விநாயகரை ரொம்ப விருப்பத்தோடு பாடுறார்.
0: விநாயகரின் பிறப்பானது பல புராணங்களில் பலவிதமாக சொல்லப்படுகிறது. கந்த புராணத்தில் விநாயகரின் தோற்றம் குறித்த செய்தி காணப்படுகிறது. அதன்படி கைலாய மலையிலே சப்தகோடி மகா மந்திரங்களையும் சித்திரமாக வரைந்து இருக்கக்கூடிய சப்தகோடி மகா மந்திர கூடம் என்ற ஒரு மண்டபமானது இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய வியஷ்டி பிரணவத்தையும் சமஷ்டி பிரணவத்தையும் சிவபிரானும் பார்வதி தேவியும் உற்று நோக்கிய போது வியஷ்டி பிரணவத்திலிருந்தும் சமஷ்டி பிரணவத்திலிருந்தும் ஒரு உருவமானது தோன்றுகின்றது. அதுவே விநாயகர் என்று சொல்லப்பட்டுள்ளது.
2: சுப்ரபேத ஆகமத்திலும் விக்னேஸ்வர பிரதிஷ்டையிலும் அம்பாள் பிடி என்னும் பெண்யானை உருவம் கொண்டும் சிவபெருமான் களிறு என்னும் ஆண் யானையின் உருக்கொண்டும் இணைத்து விநாயக பெருமானை தோற்றுவித்ததாக செய்திகள் காணப்படுகின்றன. இதய திருஞான சம்பந்தர் வலிவலம் என்ற திருத்தலத்திலே இறைவனை பாடும்போது பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில்வழி பலமுறை இறையே என்று பாடுகிறார்.
0: விநாயகர் புராணத்திலே சொல்லும் போது பரசிவமூர்த்தியே விநாயக பெருமானாக உருக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மூர்த்தியே படைத்தல் தொழிலுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவையும் அழித்தல் தொழிலுக்கு ருத்ரனையும் நியமித்து முத்தொழிலையும் தானே முன்னின்று நடத்துவதாக விநாயக புராணம் கூறுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு புராணத்திலும் விநாயகரின் பிறப்பு ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டுள்ளது.
2: கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் முழு முதற் கடவுளாம் முத்தமிழ் கணபதி மூலவராய் இடஞ்சுழி விநாயகராக வீற்றிருக்கிறார். அருகிலேயே கருணையே வடிவமான மற்றொரு கணபதி கரிய திருமேனியோடு வலம்புரி விநாயகராய் அருள் பாலிக்கிறார். இவ்விரு விநாயகரும் சுயம்புவாய்

அவனின் மணக்கை அங்குஷ பாஷமணிந்து வெட்புயர்த்தாரணங்கு அன்னை என் உணர்த்தி விண் கனி முழுதும் துணித்து அருள் பட்டே விநாயகன் செவடி பணிவாம் நமோ விராதபதையே.

0: பட்டி விநாயகர் திருக்கோவிலின் சிறப்பு மற்றும் விழாக்கள் குறித்து விளக்கி கூறுகிறார் திருக்கோவிலின் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் சத்யவதி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் உதவி ஆணையர் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் உப கோயில்கள் 14 கோயில்கள் உள்ளன. இதில் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலும் ஒன்று. 2006 கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 24/1/2024 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த திருப்பணியின் போது சுண்ணாம்பு காரை பூச்சி இன்றி விமானம் இருந்தது. அதனை வந்து சுதை வேலைப்பாடுகள், வர்க்க பூச்சு, சிமெண்ட் தரையை கருங்கல் தளமாக மாற்றி அமைத்து வர்ணம் பூசி மணிக்கோயில் அமைப்பில் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் தினமும் காலை 6 முதல் 11 மணி வரை நடை திறப்பும் மற்றும் மாலை 4:30 முதல் 7 மணி வரை நடை திறப்பும் நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மூலம் 2 கால பூஜைகள் வந்து தினமும் நடைபெற்று வருகிறது. காலை நித்தியப்படி அபிஷேகமும் நடைபெறுகிறது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு விழாக்கள் என்று சொன்னால் சங்கடகர சதுர்த்தி மற்றும் தமிழ் மாத வருட பிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி, மார்கழி சஷ்டி அபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. மேலும் அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் பங்குனி உத்திரம் முதல் நாள் அணிகை முதலியவை இங்கு பட்டி விநாயகரிடம் உத்தரவு வாங்கி அதன் மூலமே நடைபெறுகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று 16 வகை அபிஷேகங்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் நடைபெறுகிறது மற்றும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறுகின்றன.
2: விநாயகர் சதுர்த்தி அன்று விதவிதமாய் செய்விக்கப்படும் அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாகும். ஆனை முகனின் அழகு திருமேனியின் அபிஷேகத்தை காண்பதற்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதும்.
3: கருணை மழை பொழியும் கஜமுகனின் கடைக்கண் பார்வை பட்டாலே கவலையெல்லாம் பறந்தோடிவிடும் என அவன் அருளாலயத்தை நாடி வரும் பக்தர்கள் ஏராளம்

0: பக்தை சாந்தி அவர்கள் பட்டி விநாயகரின் மீது தாம் கொண்ட பக்தியை இப்படி விவரிக்கிறார்.
1: வணக்கம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவா. பேரூரில் பார்த்தேன்னா பட்டி விநாயகர் தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக இருப்பார், செம்மையான நிறத்தில் இருப்பார் பட்டி விநாயகர். அதுபோல் இங்கே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஹோமம் நடக்கும். ஊர் மக்கள் அனைவருமே அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அதுபோல் இங்கே மக்கள் ஒரு 108, 54 இப்படிலாம் பிரதட்சிணமும் பண்ணி பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவங்க தேங்காய் உடைத்து அவங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊரில் முக்காவாசி பேர் பட்டி விநாயகரோட பக்தையாக தான் இருப்பாங்க.

0: மேலும் இத்திருக்கோவிலின் கூடுதல் பெருமைகளை செந்தில் ராஜ சிவாச்சாரியார் கூறும்போது,
1: நிறுத்தப்படலம், இந்த நிறுத்தப்படலம் என்னன்னு கேட்டால், பிரம்மா விஷ்ணுவானவர் ரெண்டு பேரும் கோமுனி பட்டிமுனிங்கிற நாமந்தாங்கி பட்டிப்பெருமானுடைய ஆனந்த தாண்டவ காட்சியை வேண்டி பேரூரில் வந்து தபஸ் பண்ணுறாங்க. பங்குனி உத்திர திருநாளில் இந்த ஆனந்த தாண்டவ காட்சியை காட்டுறதா வந்து பட்டிப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது முதல் பூஜையாக பட்டி விநாயகரை வந்து பூஜை பண்ணுறதா பேரூர் புராணம் குறிப்பிடுது. அதே போல் நடராஜ பெருமான் இவங்களுக்கு ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுக்கும் பொழுது அவருடைய நர்த்தனத்தினுடைய வேகத்தை பொறுக்க முடியாமல் அவர் உடம்பில் இருந்த 9 பாம்புங்களும் விஷத்தை உமிழுது. அந்த விஷ வேகம் தாங்க முடியாமல் இந்திராதி தேவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணுக்களுக்கும் வெப்பு நோய் ஏற்படுது. அந்த வெப்பு நோயை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விநாயகப் பெருமானை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண சொல்கிறார். இந்திராதிகளுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பிரம்ம விஷ்ணுக்களுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பட்டி விநாயகர் அழைச்சி பட்டி பெருமான் தன்னுடைய துதிக்கையில் இருக்கக்கூடிய நீரை எல்லாத்து மேலேயும் தெளிக்க சொன்னார்னு பேரூர் புராணம் சொல்லுது. தீர்த்த படலத்தில் சொல்லும் பொழுது 32 தீர்த்தங்களில் ஒன்றான நச்சு பொய்கிற தீர்த்தம் பட்டி விநாயகருக்கு கீழே ஓடுது அப்படின்னு சொல்லி பேரூர் புராணம் சொல்லுது. விநாயகர் சதுர்த்தி அன்று காலை பட்டி விநாயகருக்கு விசேஷமாக திரவிய அபிஷேகங்கள் கலசாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். அலங்காரம் நடைபெற்று சாயரக்ஷை பூஜை முடிந்து திருவீதி உலா வருவார்.
2: வழிபடும் அடியவர் இடர்கெட கணபதி வரம் அருளினன் என்கிறார் திருஞான சம்பந்தர். பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனான கணபதியை, மும்மூர்த்திகளின் சுரூபமாக விளங்கும் மூல பரம்பொருளை, விண்ணுலக தேவர்களும் வணங்கும் வித்தக கணபதியை, பிரணவ ஸ்வரூபமான பட்டி விநாயகரை வழிபடுவோர் இடர் நீங்க பெற்று இகபர சுகம் எய்துவர். வாக்கு வன்மையும் வாழ்வில் மேன்மையும் பெற்று நலமும் வளமும் பெறுவர் என்பது திண்ணம்.
3: பட்டி விநாயகர் பதம் பணிவோம், 8 திக்கும் புகழ் பெறுவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. இன்று இடம்பெற்றது பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில், சித்திரம். அமைப்பில் உதவி கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேர்களே, நாளைய கணபதி விழா நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயில் சித்திரம் இடம்பெற கேட்கலாம் நாளை காலை 8:30.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்கலாம் இனி திரை கானம். முதல் பாடல் எறும்பு படத்திற்காக பிரதீப் குமார் பாடியது.

சித் ஸ்ரீராம் சின்மயி பாடிய பாடலை கேட்டீர்கள். குஷி படத்திற்காக நேர்களின் நினைவிற்கு இன்றைய பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவம் பற்றிய நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் பங்கேற்பவர் உமா மீனா அவர்கள். தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும், உரை வழங்குபவர் SMC ரோகிணி அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 இந்த அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் திரைக்கானத்தில் நிறைவாக GV பிரகாஷ்குமார் யாமினி கண்டசாலா பாடிய பாடல் கேட்கலாம். அநீதி படத்திற்காக.

திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் காலை 10 மணிக்கு திரைப்பட பாடல்கள், முத்துச் சிதறலாய்.

இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். ஸ்ரீ சங்கர குருவரம் மகா வைத்தியநாதர் ஐயர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்

நேரம் 9:41:40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரே மானச ஆபேரி ராகம் ஆதிதாளத்தில் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்தச்சிதறல் நிகழ்ச்சியில் கேட்கலாம். முதலில் சி வி ஸ்ரீதர் பாடியுள்ள பாடலை, வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து.

0: கழிவுகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேரம் 10:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர் பி. சுஷீலா.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியை நிறைவாக ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் பாடியுள்ள பாடல் தங்கத்திலே வைரம்.

நேயர்கள் இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி இனி நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில்.

உரிமை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி தொடரும் பாடல் குங்கும தமிழ் திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில்.

ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். இனி கேட்கலாம் உதய கீதம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: குன்றலை எண்ணெய் தொடர் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.
1: பூங்காத்து திரும்புமா.

வாணி ஜெயராம் டி எல் தியாகராஜன் குரல்களில் ஒழித்த அந்த படத்தின் அந்த பாடலின் படம் ஒரு மலரின் பயணம். இனி தொடர்ந்து கேட்கலாம் உனக்காக ஒரு ரோஜா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கிறது கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து அருணா பாடிய பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: எங்க இருக்க
3: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
2: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
4: மத்த சேஞ்சஸ்க்கு
2: வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
4: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
2: RBI சொல்கிறது,
5: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
0: நேயர்களே, தொடர்ந்து இதே அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல் நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் என் ஹரிப்ரியா அவர்களின் வீண இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி இயன்முறை மருத்துவம் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் பங்கேற்பவர் உமா மீனா அவர்கள். தொடர்ந்து பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும், உரை வழங்குபவர் SMC ரோஹிணி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். ராமசுவாமி வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. அதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் எல் நரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா

மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை சென்னை மத்திய அலை 720 இரவு 8:05 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் டிஆர்எம் டிஎச் அலைவரிசைகளில் இரவு 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம்போல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏஆர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். மொபைல் ஆப்பில் 8:05, 9:15 திரைகாணம், 9:30 நாடக மலர், கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அமைப்பு என்ஜி ராஜப்பா ஆயில்யன், 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: கழிவுகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேயர்களின் 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக தற்கொலை தவிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் எஸ் மணிமாலா அவர்களுடன் நேர்முகம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் என் ஹரிப்ரியா அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரியாவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக

0: மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக அறிவித்துள்ளது. இதன்படி தவேக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது.

0: கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் அவ்னி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028 ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் மான்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. 20 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலம் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும், அந்தமான கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்வது மெல்லிசை. கோவை சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் ஒரு மணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைவதற்கான தேசிய திட்டம். இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த நாடாகும். நாட்டின் உணவு பாதுகாப்பிலும் மக்களின் ஊட்டச்சத்திலும் வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக பருப்பு வகைகள் இந்திய மக்களின் அன்றாட உணவில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இந்தியாவில் பருப்பு வகைகளின் உற்பத்தி அதிகரித்து வந்தாலும் உள்நாட்டு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வது முக்கியமான சவாலாக இருந்து வருகிறது. தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே ஏற்படும் இடைவெளியை குறைத்து பருப்பு உற்பத்தியில் நாட்டை தற்சார்பு உடையதாக மாற்றுவதன் அவசியத்தை உணர்ந்து பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் நோக்கம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதும் ஆகும். பருப்பு வகைகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களாகும். அவற்றில் புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து மற்றும் பல்வேறு தாதுக்கள் காணப்படுகின்றன. குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்களின் ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதில் பருப்பு வகைகள் முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே பருப்பு உற்பத்தி என்பது வேளாண்மை பொருளாதாரத்துடன் மட்டுமல்லாமல் நாட்டின் ஊட்டச்சத்து பாதுகாப்புடனும் தொடர்புடையதாகும். பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளில் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வது முக்கியமானதாகும். அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதேபோல் அந்தந்த பகுதிகளின் மண் மற்றும் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற பருப்பு வகைகளை பயிரிடுவது அதிக மகசூல் பெற உதவும். நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க உதவும். அறிவியல் அடிப்படையிலான சாகுபடி முறைகள், துல்லியமான நீர் மேலாண்மை, உர மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் கட்டுப்பாடு முறைகளை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பது அவசியமாகும். வேளாண் விரிவாக்க சேவைகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளும் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்பட வேண்டும். பருப்பு வகைகளின் சாகுபடியில் நீர் மேலாண்மையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பருப்பு வகைகள் குறைந்த நீரில் வளரக்கூடிய தன்மையை கொண்டுள்ளன. எனவே நீர் வளத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வேளாண்மைக்கு பருப்பு வகைகள் ஏற்ற பயிர்களாக கருதப்படுகின்றன. பயிர் சுழற்சியில் பருப்பு வகைகளை சேர்ப்பதன் மூலம் மண்ணின் வளத்தையும் மேம்படுத்த முடியும். விவசாயிகளுக்கு பருப்பு சாகுபடியில் போதுமான பொருளாதார ஆதரவு கிடைப்பதும் மிகவும் அவசியம். விதை, உரம், இயந்திரங்கள் மற்றும் பிற வேளாண் உள்ளீடுகளை எளிதாக பெறும் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பருப்பு வகைகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை பெற வேண்டும். சந்தை வசதிகள் மற்றும் கொள்முதல் அமைப்புகள் வலுப்பெற்றால் விவசாயிகள் பருப்பு சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பருப்பு வகைகளில் தற்சார்பை அடைவதற்கு உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமே போதுமானதல்ல. உற்பத்திக்கு பிந்தைய சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும். போதுமான கிடங்குகள் மற்றும் சேமிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்க முடியும். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வெளிநாடுகளில் இருந்து பருப்பு இறக்குமதி செய்வதை சார்ந்திருப்பது குறையும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நன்மை ஏற்படும். அதே நேரத்தில் உள்நாட்டு விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும். இந்திய விவசாயிகளின் உழைப்பும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடும் அரசு

0: ஆதரவும் ஒன்றிணைந்தால் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பை அடைவது சாத்தியமாகும். தரமான விதைகள், அறிவியல் சாகுபடி முறைகள், சிறந்த சந்தை வசதிகள் மற்றும் நியாயமான விலை ஆகியவை இந்த இலக்கை அடைவதற்கான முக்கிய அடித்தளங்களாக அமையும். முடிவாக, பருப்பு வகைகளில் தற்சார்பை நோக்கிய இயக்கம் என்பது வெறும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் முயற்சி மட்டுமல்ல, இது விவசாயிகளின் பொருளாதார முன்னேற்றம், மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு பொருளாதாரம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து விவசாயிகளுக்கு தேவையான ஆதரவை வழங்கி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய முடியும். எனவே பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு, வளமான விவசாயம், ஆரோக்கியமான மக்கள், வலிமையான இந்தியா என்ற நோக்கத்துடன் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைவதற்கான தேசிய திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has held high-level bilateral meetings with his counterparts from Malaysia, Timor-Leste and Myanmar. The meeting was held on the sidelines of the 9th ASEAN-India Ministerial Meeting on Agriculture and Forestry in New Delhi. During his meeting with Malaysia's Agriculture and Food Security Minister, Malaysia Mohammed bin Sabu, Mr. Chauhan noted the importance of sharing knowledge, expertise and best practices. Timor-Leste's Agriculture Minister, Mr. Marcos da Cruz, expressed interest in building strong institutional mechanisms between both sides to address various challenges in agriculture and ensuring food security for the nation. Meanwhile, Mr. Chauhan held a meeting with the Agriculture Minister of Myanmar, May Naung. During the meeting, the minister noted that the memorandum of understanding between the two countries is at an advanced stage of finalization for strengthening the cooperation in agriculture and allied sectors. Defense Minister Rajnath Singh has described the maiden visit of Japan Air Self-Defense Force fighter aircraft to India as a significant milestone in the India-Japan defense partnership. In a social media post, Mr. Singh said it reflects both nations' growing trust and shared commitment to peace and stability in the Indo-Pacific. Mr. Singh noted that the development follows highly productive discussions held with his Japanese counterpart, Shinjiro Koizumi, in New Delhi last month. The defense minister said mutual exchange of visits, such as Exercise Veer Guardian, further strengthens this synergy. The three-day Global Dryland Congress 2026 is underway in New Delhi. The program is being held on the theme Transforming Dryland Agriculture with South-South Cooperation. Panel discussions are being held on various themes, including breeding for tomorrow, accelerating genetic gains, and climate-resilient dryland landscapes. Union Minister for Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan will address the Congress later in the day. Director General of the World Health Organization, WHO, Dr. Tedros Adhanom Ghebreyesus, met Union Health Minister Jagat Prakash Nadda on the sidelines of the 79th session of the WHO Regional Committee for Southeast Asia and Delhi, Timor-Leste. Dr. Tedros congratulated Mr. Nadda on India's significant health gains, particularly in maternal and child health and the fight against non-communicable diseases. In a social media post, the WHO Director General said through 160,000 Ayushman Arogya Mandirs, India is bringing screening for hypertension, diabetes and common cancers closer to communities with referral pathways for further care. Ahead of the BRICS Summit 2026, the Delhi police has imposed a blanket ban on the operation of drones and several other small aerial platforms across the national capital from today till the 14th of this month, citing heightened security concerns. Delhi Police Commissioner Anurag Kumar issued the order under Section 163 of the Bharatiya Nagarik Suraksha Sanhita 2023 as part of enhanced security arrangements for the summit. The restrictions will remain in force until Monday. According to the order, the prohibition covers a wide range of aerial platforms, including drones or unmanned aerial vehicles, unmanned aircraft systems,

0: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெறுவது இயன்முறை மருத்துவம். நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். தொடர்ந்து பதின்பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும். உரை வழங்குகிறார் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். என்னைய தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் இயன்முறை மருத்துவர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள். அவர்களை இப்போது சந்திப்போம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம்.
2: என்னுடைய பெயர் பத்மஸ்ரீ பாபு. நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக கடந்த 20 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய இளநிலை ஃபிசியோதெரபி பட்டத்தை திருநெல்வேலி கல்லூரியிலிருந்தும், என்னுடைய முதுநிலை படிப்பை கோயம்புத்தூரிலும் நான் முடித்து கடந்த 20 வருடங்களாக வெளிநாட்டிலும் இங்கே இந்தியாவிலும் நாங்கள் நானும் என்னுடைய கணவருமாக பணிபுரிந்து வருகிறோம். அவரும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக உள்ளார்.
1: சரி, ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லும் பொழுது அது என்னென்ன வியாதிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்?
2: பொதுவாக ஆங்கில மருத்துவம் என்று வரும்போது அதில் வந்து மருந்து மாத்திரைகள், மற்ற சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இயன்முறை மருத்துவத்தில் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் மூலமாகவும், சில இந்த ஹீட் மொடாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹீட், அப்புறம் கோல்ட், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், மசாஜ், இந்த மாதிரி பல தரப்பட்ட சிகிச்சை முறைகளை நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பியிலே கொடுத்து வருகிறோம். அதுபோக இப்போது வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி ஹெட் இன்ஜுரி ஆகிறவங்க, அவங்க வந்து பெட்டிடனாக படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்களுடைய உடல்நிலை செயல்பாடுகள் வந்து அவ்வளவாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம்.
1: சரி, இது வந்து இயன்முறை மருத்துவம் வந்து சிம்பிளி எக்ஸசைஸ் மாதிரியா, அல்லது இது ஒரு மருத்துவ சிகிச்சை முறையா, ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா?
2: இல்லை, அதாவது மருத்துவ சிகிச்சை நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஃபுல்லுமே வந்து உடல் இயக்கத்தை தான் வந்து அதிகமாக நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதாவது அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து அவங்களுக்கு இப்போது ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இப்போ ஏதாவது அடிபட்டிருக்கு, இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது, மெயினாக வந்து தசைகள், நரம்புகள், அதில் வர பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஃபிசியோதெரப்பி மூலமாக நாங்கள் சரி செய்கிறோம். இது போக சின்ன சிறு குழந்தைகள், குறை மாத குழந்தைகள் பிறக்கும்போது சில டெலிவரியில் சில பிரச்சனைகள் ஆகும்போது அந்த பிள்ளைங்களுக்குரிய அந்த நார்மல் வளர்ச்சி படிகள் வந்து தாமதமாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி வந்து கொடுக்குறோம். அது போக முதியவர்களுக்கு வந்து இப்போ நடக்க முடியாது, பேலன்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும். அது போக அவங்களுக்கு மசில் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்.

0: இருக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் அது மாதிரிலாம் பண்ணுவோம். இது போக வந்து நம்மளோட இப்போது மகப்பேறுலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெலிவரிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி, டெலிவரிக்கு அப்புறம், சிசேரியன் செக்ஷனுக்கு அப்புறம் அந்த மசில் எல்லாம் வீக் ஆகும்போது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணுவோம். இது போக இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து மேல்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குரிய எக்ஸசைசஸும் நாங்கள் பண்ணுவோம்.
1: இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒவ்வொரு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபிசியோதெரப்பி வந்து எந்த நாட்டோட கண்டுபிடிப்பு? இதில் நம் நாட்டு மருத்துவ முறை தானா இல்லை வேறு எந்த நாட்டில் உள்ள மருத்துவ முறையா?
0: ஆக்சுவலி இது வந்து ஆரம்பித்தது வந்து வெளிநாட்டில் தான். பட் நம்ம ஊரில் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்னு பார்ப்போம்ல, அதிலே வந்து அவங்க வந்து அந்த தடவி சிகிச்சை பண்ணுறாங்கல்ல, அது அதோட ஒரு பரிணாமம்னு நம்ம சொல்லிக்கலாம்.
1: ஏன் முறை மருத்துவம்? சரி, இப்போது தலையிலேருந்தே தொடங்குவோமே. தலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பிரெயினில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நரம்பு கட் ஆகிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அலோபதி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் ஸ்ட்ரோக் எல்லாம் வருது, பிரெயின் ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் வருது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் எப்படி சிகிச்சை தர்றீங்க மேடம்?
0: ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரோக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரோக்கு சொல்கிறேன், ஸ்ட்ரோக்கில் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அலோபதி மெடிசனோ இல்லை மற்ற என்ன வகையான மெடிசனோ கொடுத்து அவங்க வந்து அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பழைய இயல்பு நிலை வாழ்க்கைக்கு அவங்க திரும்புறதுக்கு வந்து எங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, அவங்க பெட்டிடனாக இருக்கிறவங்கள நாங்கள் நடக்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட என்ன இப்போ என்ன மாதிரியான அவங்க வேலை செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஃபிசிக்கலி ஃபிட் ஆக்குறதுக்கு எங்களோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது.
1: என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்க?
0: அது வந்து மெயினாக வந்து இப்போ ஸ்ட்ரோக்கில் அப்படின்னா வந்து அந்த பொசிஷனே வந்து அவங்க தப்பாக, நீங்கள் நிறைய சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க கை எப்படி வச்சுருப்பாங்க. ஆமாம், பட் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த அந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மாற்றி டீச், அதாவது ஆக்சுவலி டீச்சிங் தான். மசில் வந்து அது அதோட ஒரிஜினல் வேலையை வந்து ஒர்க் வந்து அது மறந்துடும். ஸோ வந்து நம்ம ரிப்பீட்டட் எக்ஸசைஸ் மூலமாக அதுக்கு வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நடக்க வைக்க, ஏன்னா இப்போ அவங்களோட வாஷ்ரூம் போகிறது மற்ற இதுகளுக்கு வந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வாக்கிங் அதை வந்து என்கரேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே பண்ணுற மாதிரி
1: ஸ்டெப் பை ஸ்டெப்.
0: ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஏர்லியராக வரலாம். அதோட முக்கியம் அவங்களுக்கு என்ன பார்ட்டில் பிரெயினில் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்தும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி செய்ய முடியாது, ஒரே மாதிரி ரிசல்ட்ஸும் இருக்காது, ஒரு இது வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு பேஷண்ட்.
1: சரி, இப்போ ஸ்பாண்டிலிட்டிஸ் சொல்கிறாங்க, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஹைலி எஜுகேட், அந்த சேரில் உட்கார்ந்த மெனிக்கே அப்படியே 24 hours எக்ஸ்ட்ரா ஓடி டைம் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த முதுகு தண்டு வடமும் பாதிக்குது, கழுத்தில் ஸ்பாண்டிலிட்டிஸும் வருது. அந்த ஸ்பாண்டிலிட்டிஸுக்கு போக்குறதுக்கு என்ன விதமான தெரப்பி நீங்கள் கொடுக்குறீங்க?
0: இது இப்போதைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மேடம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய படிக்கிறோம், ரொம்ப கண்டினியூஸ் ஹவர்ஸ் 8 or 10 hours வந்து ஒரே பொசிஷனில் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட முதுகு தண்டு வந்து முழுசாகவே வந்து பாதிக்கப்படும். வந்து அசைவு வந்து ரொம்ப முக்கியம், வேலை மும்முரத்தில் வந்து அவங்களோட பாடியை வந்து மறந்துடுறாங்க. ஸோ என்ன ஆகுது, இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல, ஏர்லி 20s வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அது வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான சிகிச்சையை வந்து பண்ணலாம், முறையான சிகிச்சையும் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கண்டினியூஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே நம்ம ஃபிசியோதெரபிஸ்டை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஏர்லியராக அவங்க வரும்போது அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி அவங்கள வந்து பெயின் ஃப்ரீயாக ஆக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி கொடுக்குற அந்த எக்ஸசைசஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப முக்கியம்.
1: சரி, அகச்சுரப்பியலில் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் பொதுவாக பெண்களுக்கு நிறையாவே இருக்கு, அவங்களுக்கு இந்த கழுத்து முன்கழுத்து பகுதியில் தான் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தைராய்டு வந்த வர்ற பெண்களுக்கு அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது தெரப்பி இருக்கா உங்களுடைய மருத்துவ முறையில்?
0: அதாவது ஓவராலாக வந்து நம்மளோட ஜென்ரல் வெல்பீயிங்க்கு வந்து எக்ஸசைசஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம். தைராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம நம்மளோட நிறைய உடல் இலக்கங்களுக்கு வந்து அந்த தைராய்டு ஹார்மோனோட இது வந்து முக்கியம். ஸோ வந்து நம்ம எக்ஸசைசஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனிங்கை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம்.
1: ஓ
0: ஆமாம்.
1: சரி, இப்போ தோள்பட்டையெல்லாம் சிலருக்கு தன்னால் இறங்கிடுது, அவங்களுடைய ஓவர்லோடு ஒர்க்கால் சிலருக்கு ரெண்டு தோள்பட்டையுமே பாதிக்கப்படுது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சிகிச்சை கொடுக்குறீங்க?
0: இது வந்து இப்போது நீரிழிவு நோய் வந்து ரொம்ப

0: அதிகப்படியாக நம்மளுடைய இந்தியாவில் வந்து
1: டயபெட்டிஸ்
0: டயபெட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதில் வந்து மெயினாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு கை மட்டும் அஃபெக்ட் ஆகும், சிலவங்களுக்கு ரெண்டு கையுமே கூட அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எப்படி ஐஸ் வந்து நல்லா ஃப்ரோசன் ஆகி போய் இருக்குமோ அது மாதிரி அவங்களோட ஷோல்டர் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ ஈவன் அவங்க நார்மலாக அவங்க ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இப்போ லேடிஸ் வந்து முடியை தூக்கி கொண்டே போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் போடுறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் இருக்கும். நம்ம அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்து அவங்க இருப்பாங்க. ஒரு சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்கள அசஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அது வந்து நல்லா மசில்ஸை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த ஷோல்டரை வந்து ஃப்ரீ பண்ணி விடும். அது போக மெழுகு, இந்த பாரஃபின் வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேக்ஸ் தெரப்பி கொடுத்து, அப்புறம் நாங்கள் வந்து எங்களோட கைகளை வச்சு மொபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைசஸ் டீச் பண்ணும்போது அதை வந்து அவங்க கிராஜுவலாக அவங்களோட அந்த ஃப்ராசன் ஷோல்டர்லேருந்து அவங்க வந்து படிப்படியாக வந்து விடுபட முடியும். ஆனால் இதில் அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க அந்த எக்ஸசைசஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். அப்போ அவங்க நல்ல நார்மலாக திரும்பி அவங்களோட பழைய நிலைமைக்கு வந்து வரலாம்.
1: பெண்கழுத்து எலும்பு தேய்மானம், அதுக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன சிகிச்சை கொடுப்பீங்க?
0: பெண்கழுத்து தேய்மானம் அப்படின்னு வரும்போது அந்த எலும்பு தேய்மானத்தை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னென்னா, அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து என்னாயிரும், கம்மியாயிரும் அந்த தேய்கிறதுனால. அது இடுப்பாக இருக்கட்டும், கழுத்து எலும்பாக இருக்கட்டும், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் ஒரு மெஷின் இருக்கும், அது போட்டு அந்த வெர்டிப்ராஸை வந்து கொஞ்சம் அப்படியே அதுக்குரிய ஸ்பேஸை வந்து கிரியேட் ஆகும். அது அப்படியே ரிப்பீட்டடாக கொஞ்சம் பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா, சுற்றி உள்ள மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும். அது தொடர்ந்து ஐஎஃப்டின்னு ஒரு தெரப்பி, அது ஒன்று கொடுப்போம். அப்புறம் எக்ஸசைசஸ் டீச் பண்ணுவோம். இதுதான் எங்களோட ப்ரோக்ராம்.
1: இப்போது முதுகு எலும்பு சிலருக்கு வந்து கண்டினியூஸாக அந்த மூட தூக்குறவங்க, வேறு தொழிலில் ஈடுபடுறவங்க, குனிஞ்சு இருந்தே வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் முதுகு எலும்பு தேய்மானம் வருது, பெல்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க டாக்டர்ஸோட அட்வைஸ் படி, அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி மூலம் என்ன சிகிச்சை செய்ய முடியும்?
0: அந்த லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகும். ஏன்னா ஹெவியாக வந்து அவங்க வெயிட் தூக்கும்போது என்னாகும், அவங்களோட அந்த வெர்டிப்ராஸில் வந்து அதிகமான அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்தினால அந்த வெர்டிப்ராஸ்க்கு இடையில வந்து ஒரு டிஸ்க், ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அந்த ஒவ்வொரு வெர்டிப்ராஸ்க்கும் இடையில. அந்த அதிகப்படியான அழுத்தத்தினால அது என்னாகும்னா, அந்த டிஸ்க் வந்து சிலவங்களுக்கு வீங்கிரும், டிஸ்க் பல்ஜ் அப்படி சொல்லுவாங்க, சிலவங்களுக்கு அந்த டிஸ்க்குள்ளாயிரும் ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து என்ன ஆகும்னா அது வெளியில வந்துடும். அது வெளியில வந்து அது அந்த எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நர்வ் போற எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ட்ராக்ஷன் பண்ணுவோம், அப்புறம் ஐஎஃப்டி பண்ணுவோம், இது போக அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விடுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்ன அப்படின்னா, இப்போ வந்து கழுத்தாக இருக்கட்டும், இடுப்பாக இருக்கட்டும், பெல்ட் போடணும்னு சொல்லுவோம். அது வந்து நல்லது தான், அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை மட்டுமே நம்பி இருப்பாங்க, அந்த பெல்ட் போட்டால் நமக்கு சரியாயிரும். அப்படி இல்லை, பெல்ட் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அதை தாண்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நெக் பெயின் வருது அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கும்போது நீங்கள் ஒரு 2 weeks கண்டினியூஸாக காலர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைசஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா அப்படியே காலர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது, ஆமாம், அது வந்து வீக் ஆயிரும். பேக்குக்கும் அதே தான். இன்னொன்று வந்து, இப்போ நீங்கள் அந்த பெல்ட் வச்சுருக்கிறீங்க, ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, அப்போ வந்து நம்மள அறியாமல் தூங்கி விழுவாங்க, அப்போ என்ன ஆகும்னா நெக் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அந்த காலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பேக்குக்கும் அதே தான், நம்ம வந்து எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டை வந்து, இப்போ நம்ம ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த ஜெர்க்கில் வந்து அவங்களுக்கு அது அந்த பெயினை வந்து அக்ரவேட் ஆகும்.
1: டூ வீலர்ஸ்
0: போட்டும்போது அந்த டைமில் வந்து அவங்க பெல்ட்டை போட்டுக்கிறது அவங்களுக்கு சேஃப்டி.
1: நல்லது. சரி மேடம், இப்போது பிறக்கும் போதே குழந்தைகள் வந்து, நீங்கள் சொன்னீங்க குழந்தைகளுக்கான சிறப்பு ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதில் வந்து குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் பிறக்கும்போது கிளப்டாக பிறக்கிறாங்க, அல்லது அப்பர் பலேட்டு கிளப்டாக பிறக்கிறாங்க, இது வந்து அனாட்டமிக்கல் டிஃபெக்டா இல்லை?
0: அது அந்த பேபி ஃபார்மேஷனில் சில ஏதாவது பிரச்சனைகள் ஆகும்போது அந்த கிளப்ட் பலேட் வந்து வரும்.
1: அதை நீங்கள் எப்படி சரி செய்யறதுக்கு உங்க ஃபிசியோதெரப்பியில் அதில் ஏதாவது தெரப்பி இருக்கா?
0: கிளப்ட் பலேட் வந்து எங்களுக்கு

0: ரொம்ப வராது. பட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சரௌண்டிங் மசில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். அது சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க, கிளெஃப்ட் பேலி.
1: ஆமாம், பீடியாட்ரிக் சர்ஜரி.
0: ஆமாம்.
1: சரி, இப்போது குழந்தைகளுக்கு வந்து சில நேரம் பிறக்கும் போதே முக அமைப்பெல்லாம் ரொம்ப விகாரமாக, அவங்களுக்கு ஃபேஷியல் ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மருத்துவ முறை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் உங்கள் தரப்பியில் ஏதாவது சொல்லி விளக்க முடியுமா, அல்லது அந்த நோய்க்கு நீங்கள் ஏதாவது சிகிச்சை தர முடியுமா?
0: ஆக்சுவலி ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அது ஒரு தனியான ஒரு பார்ட். பட் நாங்கள் எங்களோட பார்ட் வந்து அதில் என்ன வரும் அப்படின்னா, அவங்களோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கான அந்த மசில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்.
1: ஓ சரி மேடம். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லி தருவீங்க?
0: அது என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்களோட அந்த அப்டமினல் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக அந்த அப்டமினல் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லித்தருவோம். அப்புறம் அந்த கோர் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், பேக் அண்ட் அப்டமன், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜிங் எக்ஸசைசஸ், கீகல்ஸ் எக்ஸசைசஸ், அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து கொடுப்போம். அது வந்து அவங்களோட டெலிவரியில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இப்போ நார்மல் இல்லை, சிசேரியன் ஆனால் கூட அவங்களோட அந்த ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்டாக இருக்கும்.
1: சரி, இப்போ ஆஃப்டர் டெலிவரி அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், அப்டாமினல் மசில்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்க ஆஃப்டர் டெலிவரி?
0: ஆஃப்டர் டெலிவரி அதுதான், அதாவது நம்ம டெலிவரிக்கு முன்னாடி உள்ள அதே பேட்டர்ன் தான். பட் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸாக, ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து லிமிட்டடாக தான் வந்து பண்ண முடியும். பட் ஆஃப்டர் டெலிவரி நல்ல அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த டம்மி வந்து அவங்களோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: சரி சரி, அதுக்கான சிறப்பு சிகிச்சைகள் இருக்கா, எக்ஸசைஸ் முறைகள் மட்டும்தானா?
0: எக்ஸசைசஸ் இருக்குது.
1: சரி, இப்போ வந்து சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த கை கால் முறிவு ஏற்படுது, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான சிகிச்சை தர முடியும் மேடம்?
0: அதாவது இப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மாவு கட்டு போட்டு அதை வந்து அசைக்காமல் வச்சுருப்பாங்க. அது கைக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் உண்டு, காலுக்கும் அதே மாதிரி உண்டு. பட் அதுக்கப்புறம் நம்ம மாவு கட்டை எடுத்த உடனே திரும்ப வந்து நம்மளோட ஒரிஜினல் பழைய மூமெண்ட்ஸ் வந்து உடனே வராது. ஸோ அது வந்து எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த ஜாயின்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த பேரஃபின் வேக்ஸ் மெழுகு வச்சு ஒத்திரம் கொடுத்து அப்புறம் அதை வந்து மொபிலைஸ் பண்ணுவோம். மொபிலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்.
1: சரி, உடம்புலேயே மிகப்பெரிய எலும்பு எதுனா தொடை எலும்பு தான். நம்ம உடம்பை காக்கிற ஒரு ரெண்டு பில்லர்ஸுமே ரெண்டு கால்கள் தான். முழு உடம்பையும் சுமக்கிற பாரம் பில்லர்ஸ், தொடைகள் தான். அதில் ஏதாவது இன்ஜுரிஸ், வேறு ஏதாவது ஃப்ராக்சர் அப்படி ஆச்சுன்னா இப்படி இரும்பு பிளேட் போட்டு டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியும்?
0: இல்லை, பொதுவாக ஃப்ராக்சருக்கு அப்புறம் உள்ள ஃபிசியோதெரப்பின்னு பார்த்தோம்னாலே நம்ம ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த லிகமெண்ட் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் மூமெண்ட் கெயின் பண்ணுறதுக்காக சிபிஎம்னு ஒரு மெஷின் இருக்கும். அது என்னென்னா, நம்ம வந்து முட்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டிகிரிஸில் வந்து வச்சு அதே ஒரே ஸ்பீடில் வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த சிபிஎம் மெஷின்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டு அவங்கள வந்து அந்த நீ பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருப்போம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆனால் தான் அவங்களோட அந்த பழையபடி நார்மலாக முட்டி மடக்கிறது வந்து நல்லா ஃப்ரீயாக வரும். அது போக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்போம். சில வெயிட்ஸ்லாம், ஆங்கிள் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வெயிட்ஸ் ஏன்னா நம்ம ஒரு சர்ஜரியோ இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரியோ சர்ஜரியோ ஆச்சு அப்படின்னா அந்த மசிலோட பவர் வந்து கம்மி ஆயிரும். ஸோ அந்த மசில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம்.
1: சிலருக்கு பிறவிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி கை இப்படி குணங்கிடும், காலும் சில நேரம் அப்படி
0: மடங்கி கிளப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க,
1: அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான தெரப்பி கொடுப்பீங்க?
0: அதாவது இது வந்து ரெண்டும் வேற வேற ஒரு இதுதான். இப்போ எப்ஸ்பால்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அவங்களோட அந்த நரம்பு ஒரு பஞ்ச் ஆஃப் நர்வ்ஸ் வந்து இப்போ டெலிவரியும் போது என்ன பண்ணுவாங்க, இது மெயினாக வந்து வர்றதுக்கு ரீசன் வந்து டெலிவரியும் போது சில குழந்தைங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நார்மல் யூஷுவலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு டெலிவரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி ஃபோர்செப்ஸ் இல்லை, ஈவன் மேனுவலாக தான் அவங்க புல் பண்ணுவாங்க. அந்த புல் பண்ணும்போது ஷோல்டரை வந்து ரொம்ப புல் பண்ணும்போது

0: என்ன ஆகும், அந்த கீழே உள்ள அந்த நர்வ்ஸ் வந்து ஒரு 3-4 நர்வ்ஸ் வந்து ஓவராக ஸ்ட்ரெச் ஆயிரும். ஓவராக ஸ்ட்ரெச் ஆகி அது வந்து அந்த பார்க்குறதுக்கு அந்த கை வந்து நார்மலாக இருக்கும், பட் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து இருக்காது. பட் அது வந்து பிறந்த உடனே வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்துருவாங்க, அது தெரியும் அந்த மூமெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறப்ப. நம்ம அந்த டே 2லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபிசியோ. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மதருக்கு தான் டீச் பண்ணுவோம் எக்ஸசைசஸ். ஏன்னா அந்த சின்னதாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல வந்து ரெக்கவரி வந்து வரும். அப்புறம் கண்டினியூஸாக நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த கை வந்து நல்ல நார்மலாக வரும். பட் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும்,
1: ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீட்டதுக்கு வரணும் அந்த கை.
0: இல்லை, கை வந்து இப்படி பார்க்க அவங்க வந்து நீட்டி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சில ஸ்ப்ளிண்டிங்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ கை இப்படி நேராக வந்து ஒட்டி இருக்கும், ஸோ அதை ஆப்போசிட்டாக வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிண்ட் ஸ்ப்ளிண்ட் போட்டு நைட்டெல்லாம் அதிக நேரம் வந்து அந்த ஸ்ப்ளிண்ட் போட்டு இருக்கும்போது அந்த பொசிஷனுக்கு வந்து அது ரீகெயின் ஆகும், திரும்ப வந்து வரும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சரியாகும். அதே இது கிளப் ஃபுட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம், அது வந்து போன் வந்து அவங்களுக்கு அதோட ஷேப் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கும் அப்படிதான், முதல்ல வந்து அம்மாவுக்கு எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம், அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் செட் ஆகலை அப்படின்னா சீரியல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வெல்ல வந்து அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க, ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி ரிப்பீட் பண்ணும்போது அதில் வந்து அந்த கால் வந்து நார்மலாக வந்துடும். அப்படி அதுலேயும் ஃபிட் ஆகலை செட் ஆகலை அப்படின்னா வந்து சர்ஜரி பண்ணுவாங்க, கிளப் ஃபுட் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட கால் வந்து நல்ல நார்மலாக ஆயிரும்.
1: சரி, பெண்கள் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வயிறு வந்து ரொம்ப டாமி நிறையா இருக்கும், அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பிரஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறாங்க, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன மேடம்?
0: அதாவது இது எப்போவுமே வந்து நம்ம நேச்சுரலாக போகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் தான். ஸோ அப்படி இல்லாமல் வந்து நம்ம நம்மளால் செய்ய முடியும். ஸோ எக்ஸசைசஸ் பண்ணி நேச்சுரலாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அதுதான் வந்து நல்லது. அதாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போதைக்கு வந்து ஒபிசிட்டி தான் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஈவன் டீன்ஸில் இருக்கிற பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ கிடையாது, வீட்டில் வந்து சோஃபாலே உட்காடுறாங்க, டைனிங் டேபிளே உட்காந்து சாப்பிட்றாங்க, கட்டிலே உட்காடுறாங்க, கீழே அந்த ஃப்ளோர் சிட்டிங்கிற அந்த கான்செப்டே வந்து இப்போ வந்து நிறையவே குறைஞ்சிட்டு வருது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி அந்த முட்டியில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கால் சமணம் போட்டு நம்ம அந்த பத்மாசனா போஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காரும்போது தான் அந்த ஹிப் அண்ட் தைஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் வந்து இதெல்லாம் வந்து அவங்க செய்யறதில்ல. இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட், சின்ன குழந்தைங்களே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்து பழகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டக்ஸ் மசில் வந்து அது வந்து அதுக்கு பேரே வந்து லேசி க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சரியாக ஆக்டிவேட் பண்ணாமல் அது வந்து சைஸும் வந்து ஒரு அப்நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக வந்து கரெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் மைல்டாக எக்ஸசைசஸ், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ளோர் சிட்டிங், சிட்டப்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது, வாக்கிங் பண்ணலாம், இப்படி வந்து ஸ்டெப்ஸ் நல்லா ஏறி இறங்குறது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட் ஃபுட், அதுவும் இப்போ ரொம்ப காமன். நம்மளாம் இப்போ ரொம்ப ஃபேஷனபிளாக வந்து சின்ன பிள்ளைங்க பிறந்த உடனே வந்து ஷூஸ் போட்டு வாக் பண்ண விட்டுறோம். அப்படி ஆகும்போது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த நார்மலாக அந்த ஃபுட்டில் உள்ள ஆர்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நான் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஆர்ச்சஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க, பட் வந்து அந்த பேர் ஃபுட் வெறும் காலில் அவங்க காலில் கீழே மண்ணில் வச்சு நடக்க நடக்க தான் வந்து அந்த ஆர்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட் நம்ம எடுத்த உடனே நம்ம ஷூ சப்பல் போட்டு நடக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஃப்ளாட் ஃபுட் வந்து ரொம்ப காமன். அது இப்போ அவங்க வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து அது அப்படியே டீவியேட் ஆகும். இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாக்கிங் ஸ்டைலே வந்து மாறும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஈவன் 18 இயர்ஸ் ஸ்கூலில் நம்ம எக்ஸசைசஸ் பண்ணி சில ஆர்ச்சஸ்ன் எக்ஸ்டர்னலாக நம்ம ஷூஸ்குள்ள வந்து அப்ளை வச்சுட்டு அதை போட்டு பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும்.
1: சரி, இப்போது பொதுவாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும், எல்லா ஃபிசியோதெரப்பியை குறித்த அவேர்னஸ் நிறையவே வரணும். நீங்கள் சொல்கிற மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபிசியோதெரப்பியோடைய சிகிச்சை முறைகள் மனிதனுக்கு தேவைன்னு சொல்கிறீங்க. என்ன விதமான ஃபுட்டு வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளாக சொல்லுவீங்க ஜனங்களுக்கு?
0: ஆக்சுவலி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிஸ் வந்து நிறைய இருக்குது மேம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
1: எக் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனேட்டட் ஃபுட்டு,
0: எக் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. எக் அண்ட் சிக் பீஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் மீன் எடுத்துக்கலாம். டீனேஜில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தெல்லாம் வந்து சாப்பிட்றதில்ல, முந்திலாம் அது கரெக்டாக கொடுப்பாங்க.

0: சுண்டல் வச்சு கொடுப்பாங்க. ஆமா,
1: இப்போ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. சோ அந்த மாதிரி நம்ம பழைய ஃபுட்டுக்கு வந்து திரும்ப போகும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசனில், அதாவது ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகும். அது வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஒன்லி அந்த ஃபேஸ்க்கு போகிற அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ்க்கு போகிற நர்வ் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மசாஜ் பண்ணுவோம், மசாஜ் பண்ணி அந்த மசில்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், சில முக்கியமான மோட்டர் பாயிண்ட்ஸ் உண்டு ஃபேஸ்க்கு ஒவ்வொரு மசில்ஸ்க்கும். ஸோ அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ் கொடுத்து ஸ்ட்ராப்பிங் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சைட் டீவியேட் ஆகி போகிறதுனால அதை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ண பண்ண அதுவும் வந்து நார்மலாக ஆகும்.
0: சரி மேடம், பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து ஃபிசியோ அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஆக்சுவலி நம்ம வந்து பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இதெல்லாம் வச்சு விளையாடுவோம், மண்ணில் விளையாடுறது, அதுக்கப்புறம் இது இந்த கலசிக்கல் விளையாடுறது, அப்புறம் பல்லாங்குழி, இந்த மாதிரிலாம் வந்து விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஃபைன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த சின்ன சின்ன கை விரல்களில் வச்சு செய்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், அது பண்ணும்போது ஃபைன் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நல்ல கோஆர்டினேஷன், இந்த இது அது என்ன ஒரு கட்டம் போட்டு
0: பாண்டி
1: அதெல்லாம் விளையாடும் போது பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் வந்து திரும்ப வந்து கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாண்டசரி டீச்சிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து அந்த அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து எப்படி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம டீச் பண்ணுறோம் அப்படி அதுதான் வந்து நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனை வந்து நம்ம, அதுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் வந்து தேவையில்லை, நம்ம வீட்டில் நம்ம செய்கிறதே வச்சு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுக்கு ஒரு அந்த மொபைல்ஸ் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாவது இந்த கலர் செப்பரேஷன், இல்லை வந்து கவுண்டிங் பண்ணுறது, இந்த இது ஸ்டிக்கிங் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட பிரெயின் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சென்சரி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி.
0: சரி, அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நம்ம நேயர்களுக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது ஃபிசியோதெரப்பி அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சும்மா மசாஜ் பண்ணுறது இல்லை ஒரு கரண்ட் அப்படி வச்சு விடுவாங்க அதுதான், அப்படி இல்லை. அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். இன்னொன்று, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே போகிறீங்களோ அவங்க வந்து குவாலிஃபைடான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது, நிறைய குவாக்ஸ் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் யார்கிட்டனாலும் போங்க, பட் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் போங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து எங்களோட ஃபீல்டுக்கே வந்து ஒரு பேடான ஒரு நேம் வந்து க்ரியேட் ஆகு. ஸோ அதை வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசியோதெரபிஸ்ட்டை போன உடனே நமக்கு நாங்கள் வந்து மெஜிஷியன்ஸில் நாங்கள் வி ஆர் ஹெல்பிங் டு ரெடியூஸ் த பெயின் அண்ட் பேக் டு யுவர் நார்மல் லைஃப். பட் என்ன பண்ணணும்னா, உங்களோட பார்ட் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நீங்கள் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த எக்ஸசைசஸோ இல்லை என்ன பிளான்ஸ் சொல்லியிருக்கிறோமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் நல்லா உங்களுக்கு வந்து பெயின் ஃப்ரீயாக இருக்கலாம், நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்.
0: நான் இதுவரைக்கும் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் ஃபிசியோதெரப்பி அதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன நோய்க்கு என்ன விதமான சிகிச்சை தரணுங்கிறத பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயன்முறை மருத்துவம் நேர்முகம். இதில் பங்கேற்றவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா. இனி பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை கேட்கலாம். வழங்குகிறார் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள்.
3: சமூக ஊடகங்கள் உண்மையற்ற அழகு தரங்களை ஊக்குவிக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களுக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் என்றவ இந்த ஏஜில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில சமூக ஊடகங்களை காட்டுற விளம்பரங்கள், இல்லை தான் எப்படி இருக்கேன்னு சில பேர் போடுற போஸ்ட், இதெல்லாம் பார்க்கும் போது எளிமையாக இருக்க சில பெண்கள் கூட தானும் இதை மாதிரி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தன் உடல்களை ரொம்ப வருத்திக்கிறாங்க. திரையில் இருந்து வெளிப்படும் நீல

அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது கூட படுக்கைக்கு செல்லாமல் மொபைலே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்கள் கெடுது, தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் சமூக ஊடகங்களில் பயன்படுத்துறதுனால நிறைய நடக்குது. அதே மாதிரி ஸ்க்ரோலிங் அது அளவுக்கு அதிகமாக ஸ்க்ரோலிங் செஞ்சு செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு 30 seconds கூட ஒரு விஷயத்தை முழுமையாக பார்க்காம, ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை முழுமையாக பார்க்காம அவங்க ஸ்க்ரோல் செஞ்சுட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கவன சிதறல் அதிகமாகுது. அப்போ ஒரு ஒரு விஷயத்த ஒரு நிமிஷம் ஒரு 30 seconds கூட அவங்க முழுமையாக பார்க்கல அப்படின்னா போர் அடித்து அடுத்த விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க படிப்புலேயோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துலேயோ ரொம்ப நேரம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்ததுன்னா அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ், லைட்ஸு, பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாறுதலுக்குள்ளதே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருந்து ஒரு இயற்கையை ரசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்க பெண்களுக்கு அதிகமாக இல்லாமல் போயிருச்சு. பிறனோட இணைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அவங்க உண்மையாக இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இணைந்திருக்கிறது, அங்கீகாரம் பெறுவது இவை ரெண்டும் ஒரு நார்மல் லைஃப்பில் அவங்க டே டு லைஃப்பில் கிடைக்காதப்ப அதெல்லாம் அந்த சமூக ஊடகத்தில் கிடைக்கும் போது அவங்களோட அவங்க ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க அதுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்கள ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோக்கு யாரோ ஒரு லைக்கோ இல்லை ஷேரோ இல்லை ஏதோ ஒரு கமெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேயே அவங்களுக்கு மன திருப்தி அடைஞ்சு இதுதான் தன்னோட உலகம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை உண்டாக்குது. ஆனால் இது உண்மை இல்லை, இது வந்து ஒரு ஒரு நார்மல் வே ஆஃப் லிவிங் கிடையாது அப்படிங்கிறது பெண்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்குது. ஃபோட்டோஸ் பெண்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கிறது அதாவது இன்றைக்கி இப்போ எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்களோ அதை ஷேர் பண்ணுறது கிடையாது. எடிட்டிங் மூலமாக அவங்களோட உருவம் அப்புறம் அவங்க தலையில் இருக்க முடி இந்த மாதிரி சில சில விஷயங்களை மாற்றாங்க. மாற்றி மாற்றி அவங்க அனுப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் பிக்சரே இல்லாமல் அது மாறுபட்டதாக அனுப்பப்படுது. அதை பார்க்கும்போது அதுக்கு நிறைய லைக்கு ஷேர் கமெண்ட்டு ஏதோ ஒன்று விஷயம் கிடைக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ நம்ம இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ நம்ம இருக்கிற இந்த உடலை எப்படி மாற்றிக்கணும் அந்த மாதிரி யோசித்து ரொம்ப வருத்திக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலை வருத்துறது அப்படிங்கிறது உண்ணாமல் இருக்கிறது ஒரு ஒரு விதமான தாக்குதல் வந்து இந்த சமூக ஊடகங்களால் நடக்குது. இது ஒப்பிட்டு பார்க்கும் இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோ மாதிரி நான் இருக்கிறேன்னா ஒரு செலிபிரிட்டி போட்டோஸ் பார்த்து அதை பார்த்து அட்மையர் ஆகி இதே மாதிரி நான் வர்றதுக்கு என்ன பண்ணும் இந்த மாதிரி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செலிபிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல விதமான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன விதமான ஃபோட்டோஸ்க்கு வந்து லைட்டிங் இதெல்லாம் அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டெக்சரை நம்ம அடையிறது பாசிபிளா இல்லையா இல்லை நம்ம எந்த மாதிரி ஏஜில் இருக்கோம் இப்போ 10 பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சைக்கலாஜிக்கலாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வயசு. அப்போ இந்த வயசில் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிம்பிள்ஸ் வர்றது பருக்கள் வர்றதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் அப்படிங்கிறத பெண்கள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இப்போ கிளியர் ஸ்கின் அதுவும் இல்லாமல் இப்போ கொரியன் ஸ்கின் இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் வர்றது வந்து எதை பார்த்து காப்பி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சமூக ஊடகங்கள் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கின் வர்றதுக்காக நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கோ வீட்டில் யோசிக்காமல் காசு கேட்கறதுக்கு பெண்கள் ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு முடி இருக்கணும் அப்படின்றது ஆசைகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதிலேருந்து எப்படி நம்மளை பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி வரங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னா விரதம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக செய்கிறோம் உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டு உடலை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன பண்ணுறோம் விரதம் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த சமூக ஊடகத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் இல்லை காலையில் மட்டும் இல்லை நான் இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக இல்லை இன்றைக்கி இந்த சாயந்தரத்துலேருந்து நான் வந்து மொபைலே எடுக்க மாட்டேன் நான் சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க போகிறேன் அதாவது டிஜிட்டல் ஃபாஸ்டிங் நான் இன்றைக்கி மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக இருக்கோம்னு அர்த்தம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நீங்கள் செய்ய முடிஞ்சால் யூஆர் வெல் அண்ட் குட் அப்படி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இதை கவனிக்கணும். நம்ம வந்து ஒரு வேளை அடிக்ஷனுக்குள்ளே போகிறோமா அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்பாக்ஸ் சின்ட்ரோம். அதாவது இன்பாக்ஸில் என்ன மாதிரி கமெண்ட் நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன கமெண்ட் எனக்கு வந்திருக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடிக்கடி போய் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாளடைவில் உங்களுக்கு பெரிய மனநலத்தில் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் இப்படி நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணுறீங்க உங்கள் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நான் செக் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு போஸ்ட் போட்டு

0: விட்டேன், ஆனால் நான் செக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியுதுன்னா பிரச்சனையே இல்லை. இல்லை நீங்கள் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து இதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு ஏதோ தேவை இருக்குது, நான் இந்த மாதிரி ஏதோ ராங்கான ரூட்டில் போயிட்டுருக்கேன், இல்லை இது என்னை அடிக்ட் ஆகிட்ருக்கேன், இல்லை நான் அடிக்ஷனுக்குள்ளே மாட்டுறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல கவனமாக இருங்க.
1: நேயர்கள், இதுவரை பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனநல ஆலோசகர் SMC ரோஹிணி அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது எண்ணுயிர் தொழில். அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
2: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் தாவிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி மதுராந்தகம் தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரத்தில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவிகாவில் இணைந்ததால் இவ்விரு தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் மதுராந்தகத்தில் திரு பரந்தாமனும், தாராபுரத்தில் திருமதி எஸ் சுகன்யாவும் இத்தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக சார்பில் இத்தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் இதுவரை 3 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் 16ஆம் தேதி வரை மனுக்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளது. மனுக்கள் வரும் 17ஆம் தேதி பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிகா அரசு முதிர்ச்சியற்ற தன்மையுடன் உள்ளதாக குறை கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தலைமை செயலகம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் அரசு உள்ளதாக கூறிய அவர், எந்த துறையிலும் வளர்ச்சிக்கான திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவித்தார். இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார். மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. முக்கிய சாலைகளில் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. தாராபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,45,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். ஒருவார காலம் அங்கு தங்கும் அவர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுக்க உள்ளார். முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை பிரதிநிதி குழுவும் முதலீட்டாளர்களை சந்தித்து லண்டனில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளது. தாவிகா அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா லண்டன் சென்றுள்ள நிலையில் தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவும் அங்கு செல்கிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாட்டை ஒட்டி ட்ரோன் விமானங்கள் மற்றும் சிறிய ரக விமானங்கள் வானில் பறக்க வரும் 14ஆம் தேதி வரை டெல்லி போலீஸ் தடை விதித்துள்ளது. புலனாய்வு முகமையின் அறிவுறுத்தலுக்கு

0: ஏற்ப இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு குற்றவியல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக எத்தியோப்பியா புருண்டி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லி வந்தடைந்தனர். ஜப்பான் பாதுகாப்பு பிரிவு போர் விமானம் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பிற்கு மைல்கல்லாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதற்கான அர்ப்பணிப்பையும் இது புலப்படுத்துவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 820 மருத்துவ பயனாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர் காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக எடுத்துரைத்தார். காசநோயாளிகள் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மாத்திரைகளை உட்கொள்வது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், மாத்திரை மருந்துகளை தன்னிச்சையாக நிறுத்தினால் நோய் தீவிரமடையும் அபாயம் ஏற்படும் என்றும் உடலில் எதிர்ப்பு திறனை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். எனவே நோயாளிகள் பரிந்துரைக்கப்பட்ட முழு கால அளவில் மருந்துகளை உட்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். சமூக வலைதளங்களை இளையோர் பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்வதன் அவசியம் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான நோட்டீஸை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்திய சட்டம் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை மைனர் என்று கருதும் நிலையில் முகநூல், ஸ்னாப் சாட் போன்ற தளங்கள் 13 வயதுடையவர்களை கணக்கு தொடங்க அனுமதிப்பதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மனநல ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி தற்கொலை தடுப்பு மற்றும் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவத்துறையினர், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்போம், வாழ்க்கையை பாதுகாப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மன அழுத்தம் மற்றும் நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உரிய நேரத்தில் ஆதரவு வழங்குவதன் அவசியம் குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் உரையாடல் வினாடி வினா போட்டியில் திரளான மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட இளைஞர் நல அலுவலர் காவ்யா முத்துலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களுக்கு இணையதளம் வாயிலாக வினாடி வினா போட்டி நடைபெறுவதாக கூறினார்.
3: August 17 இருந்து January 30 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து mybharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் அனைத்து மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட 2வது கட்டமான இந்த குவிஸ் காம்படிஷன் அண்ட் இது மாதிரியான அகாடமிக்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சுரல் ட்ராக் அப்படின்னு சொல்ற உங்களோட கலை திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னோவேட் ஃபார் பாரத் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு கட்டம் இருக்கு. ஸோ இதுலலாம் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாணவர்கள் ஃபைனலா வந்து என்னன்னா January 1 பிரைம் மினிஸ்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் இத்தகைய போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும். விருதுநகரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்ற எய்ட்ஸ் தடுப்பு மனித சங்கிலியை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக HIV தொற்று சுய பரிசோதனைக்கான QR குறியீடும் வெளியிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான

0: மாவட்ட சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் 90 இடங்களில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 90 இடங்களில் சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. இதில் நோய்வாய்ப்பட்ட பசுக்கள், எருமை, ஆடு மற்றும் கோழிகளுக்கு தேவையான பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாமும் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து

0: சிகிச்சை அளிக்கப்படும். அந்தந்த பகுதிகளில் முகாமும் நடக்கும் நாள் மற்றும் இடங்கள் குறித்து கால்நடை உதவி மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். கால்நடைகளை அழைத்து வந்து உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தாபிகா வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டன் புறப்படுகிறார். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சையில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55, 30 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: நேயர்களே, இதே அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பில் இன்று துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் 8:05 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, டிஆர்எம், டிடிஎச் அலைவரிசைகளில் 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
6: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
7: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
6: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
7: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
6: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
7: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
6: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
7: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
6: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
7: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
6: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
7: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
6: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
7: மேலும் விவரங்களுக்கு facebook.com AIR சென்னை, இன்ஸ்டாகிராம் .com AIR சென்னை மற்றும்

0: twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: Care, Rural Development, Youth and Women's Empowerment. WHO Chief Dr. Tedros Adhanom Ghebreyesus praises India's significant health gains in maternal and child care and non-communicable diseases. Brent crude oil prices continue to trade above $100 per barrel as Iran-US conflict intensifies. Weather Department issues red alert for heavy to very heavy rainfall in Odisha today. And in cricket, India to take on Bangladesh in semi-final of Women's Asia Cup in Dubai this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 2:15. மத்திய 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைக்கானத்தின் முதலில் கேட்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் பாடியுள்ள பாடலை, பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியில் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது. அடுத்து இரவின் நிழல் திரைப்படத்திலிருந்து.

அண்ணாத்தை திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடலை பாடியவர்கள் ஸ்ரேயா கோஷல், சித் ஸ்ரீராம் ஆகியோர். அடுத்து ஒலிக்கிறது சாய் விக்னேஷ் பாடியுள்ள பாடல் சீதாராமன் திரைப்படத்திலிருந்து.

திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் ஆண்டனி தாசன், அனிருத், ரவிசங்கர் ஆகியோர்.

நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சுத்தமல்லி அணை அரியலூரில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையின் அளவீடு வேறுபாடு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகக்கூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்காந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சுத்தமல்லி அணை அரியலூரில் 3 சென்டிமீட்டரும், 2 சென்டிமீட்டர் புதுச்சேரியிலும் மற்றும் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டரும் தலா மழை பதிவாகியுள்ளது.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3 மணி. இத்துடன் மத்தியாலை 720 கிலோஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் நிறைவு பெற்று, மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 780 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பம். நேரம் 5:29. குரள முதம் கேட்கலாம்.

0: நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.
1: இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு.
0: நல்ல குடியில் பிறந்தவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் இயல்பாக நேர்மை குணமும் நாணும் திறமும் ஒரு சேர அமைவது இல்லை. குறள் எண் 951 அதிகாரம் குடிமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் மலையூர் மாம்பட்டியான் திரைப்படத்திற்காக இளையராஜா பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:45 52 திரைகாலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், திரைப்படம் செல்வி.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் எல் நரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வளப் பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை இந்த அலைவரிசையில் இன்றிரவு 8:05 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ டிஆர்எம் டிடிஹெச் அலைவரிசைகளில் 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இன்றிரவு 8:05 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25

0: இருக்கு ஆரோக்கிய வாழ்விற்கு. புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11:30. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வினோபா பாவே பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் TN ஸ்மார்ட் செயலி S. அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 திரைகானம். எட்டு கணபதி உலா. குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேலவிநாயகர் திருக்கோவில் சித்திரம். 8:45 திரைகானம். நாளை காலை 9:00 அரங்கிசை. சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை. வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவர் செயலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சமயகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மில்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்பயர் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். கதை அரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாலம். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. மாத்தி மாத்தி ஹிமால்கோ சேத்தோ நேபாள மொழி பாடல். எதிரியவர் எழுதியவர் ருத்ர பௌத்தியால் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2°C, குறைந்தளவு 27.4°C, ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.8°C, குறைந்தளவு 27.8°C, பதிவான ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 33 முதல் 34°C ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi said that India supports a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Mr. Modi stated this while virtually addressing the International Space Summit at Paris in France today.
2: India's approach is rooted in Vasudhaiv Kutumbakam, that is, one earth, one family, one future. This spirit must now travel beyond earth. We support a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Scientific data must serve the common good with openness and integrity. India's space journey reflects this philosophy.
1: Highlighting the remarkable growth of country's space journey, Mr. Modi said, India aims to establish an Indian space station by 2035 and send an Indian to the moon by 2040. Prime Minister Modi said, the country's guiding principle is clear, their benefits must reach all humanity. Lauding the role of ISRO in space journey, Mr. Modi said, ISRO has earned global admiration for its excellence and cost-effective missions. New Delhi is gearing up to host the 18th BRICS summit this weekend with heightened security, infrastructure upgrades and extensive preparations across the national capital. The two-day summit beginning at Bharat Mandapam on Saturday brings together the world's major emerging economies. India is the current chair of the influential grouping. Top leaders of the grouping, including Chinese President Xi Jinping and Russian President Vladimir Putin, will be attending the BRICS summit. Chinese Foreign Ministry today said President Xi will be arriving in India this week to take part

0: கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து, இதற்கென்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார். ஐயா, நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு விடை சொல்லட்டும். பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்து கொண்டு புறப்பட்டார். முதன்மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள். ஆயினும் தமையன் கட்டளையை பெரிதா மதித்து இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார். அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை? நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்தபோது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார்? ஏன் இளவரசரை தடுக்கவில்லை? ஏழையும் அனாதையுமான என்னை காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செல்வர் தம் உயிருக்கு துணிந்து இறங்கினாரே. வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை? அவரை கடல் கொண்டு போவதை வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா? பார்த்திபேந்தரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அவனுடைய கைகள் துடித்தன, உதடுகளும் துடித்தன, உடல் ஆடியது.
1: ஐயா, இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது. இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்லுவான் போலிருக்கிறது. இதை நான் ஒரு கணமும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன்.

0: முடியாது என்றான். கரிகாலன் அவனை உற்று நோக்கி, பார்த்திபா, நான் தான் சொன்னேனே, என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை. அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறிச் சென்று முன்னால் மெதுவாக போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன். உங்கள் குற்றச்சாட்டுக்களை பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று நிச்சயமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மூன்று பேரும் சிநேகமாக இருந்தே தீர வேண்டும். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றுமிராது. பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள். அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருகில் வந்து அவன் காதோடு,
1: அப்பனே, நீ வெகு கெட்டிக்காரனாகிவிட்டாய். பொய்யும் சொல்லாமல் உன்னையும் வெளியிடாமல் வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பித்துக் கொண்டாயே
0: என்றான். அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்த ஆழ்வார்க்கடியான் மீது விழுந்தது.
2: ஓ, இவன் யார்? எப்போதோ எங்கேயோ பார்த்த முகமாயிருக்கிறது என்று கேட்டான்.
1: ஆமரசே, சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள்.
2: உன் குரல் கூட கேட்ட குரலாகத்தான் இருக்கிறது.
1: ஆமையா, மூன்றாண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள்.
0: ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல இருந்தது. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம், அது என்ன? வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்த போது நான் கேட்ட குரலா? அப்படியும் இருக்க முடியுமா?
1: அந்த குரல் என் குரல் தான் அரசே. பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவிலிருந்து சொன்னவன் நான் தான்.
2: ஆஹா, என்ன பயங்கரமான தினம் அது! அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட என் உடல் நடுங்குகிறது. வைஷ்ணவரே, நீ ஏன் அன்று காட்டில் மறைந்திருந்தாய்? எதற்காக உன்னை அசரீரியாக மாற்றிக்கொண்டாய்?
1: அரசே, சற்று முன் தாங்கள் சொன்னீர்களே, தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி. எதிரில் கண்டவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு போனீர்கள். சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன்.
2: அது மட்டும்தானா காரணம்? அசரீரி வெளிவந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வலிக்க கூவினேனே, அப்போதும் நீ ஏன் வெளிவரவில்லை?
1: நான் வளர்த்த சகோதரி, இப்பொழுது பழுவூர் இளையராணி அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை.
2: அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும், அடச்சண்டாளா
0: என்று கூறி கரிகாலர் இடையிலிருந்த கத்தியை உருவினார். வந்தியத்தேவன் பயந்து போனான். ஆழ்வார்க்கடியானுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்று எண்ணினான். மிக்க நயத்துடன், ஐயா, இந்த வைஷ்ணவன் முதன் மந்திரியிடமிருந்து வந்திருக்கிறான். இவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றான்.
2: ஹா, இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம்? இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான். கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை. முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன்,
1: அரசே, தங்கள் கோபத்தை என்பேல் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நீரில் சந்திக்காமல் இருந்தேன். என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை. இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது. நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான்.
2: ஆஹா, துஷ்ட வைஷ்ணவனே, அது எப்படி உனக்கு தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான்.
1: ஐயா, முதன் மந்திரி அனிருத்தன் பணியாளன் நான். முதன் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது
0: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
2: பார்த்து கொண்டே இரு, ஒரு நாள் இந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேச பிரஷ்டம் செய்து விடுகிறேன்.
0: இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள்.
2: என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள், பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: கடம்பூர் மாளிகையின் விருந்தினர் பகுதியில் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த புறத்து அலையில் சப்ரமஞ்ச கட்டிலில் நந்தினி சாய்ந்து கொண்டிருந்தாள். அவளும் அன்றைக்கு மிக நன்றாக அலங்கரித்துக் கொண்டு விளங்கினாள். அவளுடைய முகம் என்றுமில்லாத எழிலுடன் அன்று திகழ்ந்தது. அவள் பகற்கனவு கண்டுகொண்டிருக்கிறார்

0: என்பது அவளுடைய பாதி மூடிய கண்களிலிருந்து தெரிந்தது. கண்களின் கரிய இமைகள் மூடித்திறக்கும் போதெல்லாம் விழிகளிலிருந்து மின்னலை போன்ற காந்த ஒளி கிரணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. இதிலிருந்து அவள் பார்ப்பதற்கு அரை தூக்கத்தில் இருப்பதாக தோன்றினாலும் அவளுடைய உள்ளம் உத்வேகத்துடன் சிந்தித்துக் கொண்டிருந்தது என்பது நன்றாக புலனாயிற்று. இன்னும் சிறிது கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவளுடைய பாதி மூடிய கண்களின் பார்வை அந்த அறையின் ஒரு பக்கத்தில் அகிர்குண்டத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருந்த புகை திரளின் மீது சென்றிருந்தது என்பதை அறியலாம். குண்டத்திலிருந்து புகை திரளாக கிளம்பி சுழி சுழியாக வட்டமிட்டு கொண்டு மேலே போய் சிதறி பரவி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்க் கொண்டிருந்தது. அந்த அகிர்புகை சுழிகளிலே நந்தினி என்னென்ன காட்சிகளைக் கண்டாளோ தெரியாது. திடீரென்று அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவளுடைய பவள இதழ்கள், ஆம் ஆம், நான் கண்ட கனவுகள் எல்லாம் இந்த புகை திரளில் தோன்றும் சுழிகளைப் போல ஒன்றுமில்லாமல் போயின. இந்த புகை திரளாவது அருமையான நறுமணத்தை தனக்கு பின்னால் விட்டுவிட்டு மறைகிறது. என் கனவுகள் பின்னால் விட்டு போனவையெல்லாம் வேதனையும் துன்பமும் அவதூறும் அபகீர்த்தியும் தான் என்று முணுமுணுத்தாள். அந்த சமயம், தேவி தேவி, உள்ளே வரலாமா என்று மணிமேகலையின் மெல்லிய குரல் கேட்டது. வா அம்மா வா, உன்னுடைய வீட்டில் நீ வருவதற்கு என்னை கேட்பானேன் என்றாள் நந்தினி. மணிமேகலை அந்த கதவை திறந்து கொண்டு மெல்ல நடந்துதான் வந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தோற்றத்திலும் நடக்கும் நடையிலும் கையின் வீச்சிலும் உற்சாகம் ததும்பியபடியால் அவள் துள்ளி குதித்து ஆடிப்பாடி கொண்டு வருவதாக தோன்றியது. நந்தினி சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கட்டிலுக்கு பக்கத்திலிருந்த தந்த பீடத்தை காட்டி அதில் மணிமேகலையை உட்காரச் சொன்னாள். மணிமேகலை உட்கார்ந்து கொண்டு, தேவி, தங்களிடம் நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தமையன் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். தென்தேசத்தாரின் நாகரிகத்தை பற்றி ரொம்பவும் சொல்லியிருக்கிறான். கேட்காமல் கொள்ளாமல் திடீரென்று இன்னொருவர் அறைக்குள் நுழையக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறான் என்றான். தென்தேசத்தாரும் அவர்களுடைய நாகரிகமும் நாசமாய் போகட்டும். உன் அண்ணன் உனக்கு சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் உடனே மறந்துவிடு. என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே. அக்கா என்று அழை.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் பெற்றது போல இப்படி ஒரு பழமொழி உண்டு. பிரம்மனின் மானசிக புத்திரர், அதாவது மனசுல தோன்றிய ரிஷி வசிஷ்டர், அவருக்கும் விஸ்வாமித்ர ரிஷிக்கும் ரொம்ப நாளாக கடும் போட்டி இருந்துச்சு. தொடக்கத்தில் அரசராக இருந்த விஸ்வாமித்ரர் கடும் தவம் செஞ்சு வசிஷ்டரின் நிலைக்கு உயர்ந்தார். அதை பாராட்டி அவரை பிரம்ம ரிஷின்னு ஏற்றுக்கிட்டார் வசிஷ்டர். ரிஷிகளுக்கெல்லாம் மேலான நிலை மகர்ஷி, மகர்ஷிகளுக்கெல்லாம் மேலான உன்னத நிலை பிரம்ம ரிஷி என்பது. கந்தமாறனையும் பார்த்திபேந்திரனையும் கொஞ்சம் முன்னால் போக சொல்லிட்டு வந்தியத்தேவனின் பிரயாண விவரங்களை கேட்டபடி அவன் மேலே எழுந்த குற்றச்சாட்டுகளை பற்றி விசாரித்தபடி பின்னால் வர்றதாகவும் ஆதித்த கரிகாலன் சொன்னான் அல்லவா. அவங்க நகர்ந்ததும், அப்பனே, நீ ரொம்ப கெட்டிக்காரன் ஆயிட்ட. பொய்யும் சொல்லாம உண்மையையும் வெளியிடாம வெகு சாமர்த்தியமாக பேசி தப்பிச்சுக்கிட்டன்னு திருமலையப்பன் வந்தியத்தேவனை பாராட்டினது பிரம்மரிஷி பட்டம்தானே. இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள சில தொடர்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேச பிரஷ்டம், நாடு கடத்துதல், தண்டனை வகைகளில் ஒன்று. குற்றம் செய்தவரை சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவது. கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு புதினத்தில் சோழ இளவரசன் விக்ரமன் பல்லவ சக்கரவர்த்தி மாமல்லருக்கு பணிஞ்சு கப்பம் கட்ட மறுக்கிறான். அத்தோடு நிற்காம அவரை தன்னோட கத்தி சண்டை போட அழைக்கிறான். அந்த வாலிபனின் இளம் பிராயத்தை முன்னிட்டு தண்டனையை தளர்த்தி தேச பிரஷ்ட தண்டனை விதிக்கிறார் பல்லவ பேரரசர். அதாவது தண்டனையை மீறி சொந்த நாட்டுக்குள்ளே வந்தால் கழுத்து வெட்டப்படும். நாம் கேட்டுக்கிட்டு வர இந்த நெடுங்கதை பார்த்திபன் கனவு நாவலின் தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். அடுத்து உத்வேகம், ஒன்றை செயற்படுத்த ஆழ்மனத்தில் ஏற்படுற எழுச்சி தூண்டுதல். உத் என்கிற முன்னோட்டு மேலே என்கிற பொருளுடன் விரைவு என்ற பொருள் தரும் வேகம் என்ற

0: உடன் இணைந்து வருவது உத்வேகம். அகில் அக்விலேரியா என்கிற இனத்தை சேர்ந்தது. இதன் கட்டைகளை எரிச்சா நறுமணமிக்க புகை எழும். தனித்தன்மை கொண்டது இந்த நறுமணம். இந்த காரணத்தால அகிலுக்கு பசுமை தங்கம்னு சிறப்பு பேரு உண்டு. மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மூர்த்தி உருவம் உடல், கீர்த்தி பெயர் புகழ். அபகீர்த்தி இதன் பொருள் கெட்ட பெயர். அப எதிர்மறை பொருள் தரும் முன்னோட்டு. அபகீர்த்தி இழிவான நிலை. மூணு பேரை இணைக்க பார்க்கறான் ஆதித்த கரிகாலன். மணிமேகலையை வசப்படுத்தி என்ன செய்ய போறா நந்தினி?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரைசை பாடல். மங்கையின் பாக்கியம் திரைப்படத்திற்காக பி. சுசீலா கண்டசாலா குரல்களில்

0: திரைசை பாடல் ஒன்று கேட்டோம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27ஆம் தேதி தொடங்கவுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பல்நோக்கு பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக பயணிகளும் பொதுமக்களும் உணவு அருந்தும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அலுவலர் திரு செபி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது. பயன்பாட்டில் இல்லாத ஒரு ரயில் பெட்டியை அழகான உணவகமாக மாற்றி அமைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ரயில் பெட்டி உணவகம் என அழைக்கப்படும் இந்த புதிய வசதி திருவனந்தபுரம் கோட்டத்தில் முதல் முறையாக நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர உள்ளது. பயணிகள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் இங்கு வந்து உணவருந்தும் வகையில் இந்த வசதி அமையும் உள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் எழும்பூரிலிருந்து இரவு 11:50 புறப்படும் இந்த ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக மறுநாள் காலை 11:15 திருநெல்வேலி சென்றடையும். மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து வரும் திங்கட்கிழமை இரவு 10:30 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:15 சென்னை வந்தடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். ரெகுலரா கட்டி முடிச்சதுனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்குது. இது தந்த மோடிஜிக்கு என்னுடைய நன்றி.
4: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். முதல் வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதனால நான் முதல் 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அடுத்து அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முதல் மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச நரேந்திர மோடிஜி ஐயா நான் நன்றியை தெரிவித்திருக்கேன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும்

0: திரு மரிய வில்சன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்களுக்கான உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மை பாரத் அமைப்பின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்வளத்துறையின் மூலம் தூர்வாரும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மதுரையில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் மற்றும் இணையதள குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாமை சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை குழுவின் மூலம் ஓவிய சிற்ப கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்க ஓவிய சிற்ப கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னுக்கும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. வேலூர் சத்துவாச்சேரியில் உள்ள அரசு பழுதூக்கும் பயிற்சி மையத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான பழுதூக்கும் போட்டிகள் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 400 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தெற்கு ரயில்வேயின் அகல ரயில் பாதை 100% மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. துலிப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் சிநேகிதிய படத்திலிருந்து சித்ரா சுஜாதா குரல்களில் நட்பில் தேவதைகள்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: ஹேராம் படத்திலிருந்து ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்லே குரல்களில் பார்வைக்கு நன்றிகள்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நிறைவு பாடலை கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உன்னிகிருஷ்ணன் ஃபெபி குரல்களில் ஈரநிலா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல் வானமும் பூமியும்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி கேலோ இந்தியா சம்வாத் பிஎம் கி பாத் பிஎம் கே சாத் நிகழ்ச்சி திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் உரையாய் ஒளிபரப்பப்பட்டது. இதில் இளைஞர்களிடையே விளையாட்டின் பயன்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பிரதமர் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் விளையாட்டு சூழல் இளைஞர்களுக்கான விளையாட்டு வாய்ப்புகள் 2036 ஒலிம்பிற்கான திறமையானவர்களை அடையாளம் காணுதல் இளைஞர் தலைமைத்துவம் உடற்தகுதி தன்னார்வ பணி மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 இலக்கை அடைவதில் விளையாட்டின் பங்கு மற்றும் போதை பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுப்பது குறித்து கருத்தரங்கும் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இளைஞர் சம்வாத் நிகழ்ச்சியில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துதல் பயிற்சி ஆதரவு அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டு வாய்ப்புகள் விளையாட்டு சார்ந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் தேச கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சனூர் அருகே குக்கிராமத்தில் இருந்து அரசு பள்ளியில் பயின்று கேலோ இந்தியாவில் கபடி போட்டியில் வெற்றி பெற்றது பெருமையாக உள்ளது என்றும் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக பேசியது தனக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் இதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் கடந்த செப்டம்பர் 1 பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் திருச்சி முக்கம்பு மேலணை வந்தடைந்தது. அங்கு வினாடிக்கு 7000 கனஅடி நீர் எவ்வித தடையுமின்றி காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. காவிரி தாயை வரவேற்கும் விதமாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தி வரவேற்றனர். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் 2026 மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயாள் விளையாட்டு வீரர்களை வெற்றி பெற வாழ்த்தி போட்டியினை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மை பாரத் அமைப்பின் சார்பில் வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. இது குறித்து மை பாரத் யுவகேந்திரன் மாவட்ட இளைஞர் அலுவலர் கீர்த்தனா செய்தியாளர் சந்தித்து பேசும் பொழுது வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள்

0: 2027 கலந்துரையாடல் வரும் ஜனவரி 12 டெல்லியில் நடைபெற உள்ளது. அதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். முன்னதாக அந்நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஆன்லைன் வினாடி வினா போட்டி நடத்த உள்ளோம். அதில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும், வினாடி வினாவிற்கு பின்பு கட்டுரை போட்டி நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் 17 முதல் 30 வரை மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து இப்போட்டியில் பங்கேற்கலாம். வினாடி வினா போட்டியில் சிறப்பிடம் பெறும் இளைஞர்கள் அடுத்த கட்டங்களில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பும் பெறுவார்கள் என்றும், மேலும் இத்திட்டத்தின் மூலம் கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், நாட்டுப்புற நடனம் மற்றும் நாட்டுப்புற பாடல், பேச்சு போட்டி மற்றும் கவிதை எழுதுதல், இளைஞர்கள் தங்களின் பொது அறிவு, தலைமைத்துவ பண்பு, மொழித்திறன், படைப்பாற்றல் மற்றும் மேடை பேச்சு திறன்கள் வளர்த்து கொள்ள முடியும். எனவே திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், மன்ற பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் இந்த தேசிய அளவிலான வாய்ப்பை பயன்படுத்தி மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கு பெறுமாறு மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் உயர்கல்வி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-2027 ஆண்டு தேசிய கல்வி உதவித்தொகை இணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனம் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9வகுப்பு முதல் 12வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வியாண்டு கல்வி உதவித்தொகை புதுப்பித்தல் திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9-10வகுப்பு பயில்வோர்களுக்கு 75,000, 11-12வகுப்பு பயில்வோருக்கு 125,000 வரை உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும். மேலும் தகுதியான மாணவ மாணவியர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயால் தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இ கதிரவன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக

0: மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு கியானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12 நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17 ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்ட் முடிச்சதுக்கு

0: அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டியது அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
1: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோ துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் எச் எஸ் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
3: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: பண்ணை செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள். குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2-3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3-4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-00

3 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளவும், அல்லது தொலைபேசி எண்கள் 0422661123 2, 0422661123 2. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி மேலும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள், அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: கைலக்கா, கைலக்கா
5: வா முத்தழகு. என்ன, எங்கயோ வெளியில கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு?
4: ஆமாங்கா, என் மக மாலதி வந்ததும் இந்த சாவி அவகிட்ட கொடுத்துருங்க.
5: எங்க போறான்னு சொல்றாளா பாரு. சரியான அமுக்குனி, நாமளா கேட்டா தப்பாயிடுமே.
4: அச்சோ, நான் ஒருத்தி பையன் எடுக்க மறந்துட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் அந்த சாவியை கொடுங்க. அக்கா உங்களைத்தான், என்ன அப்படியே மர மாதிரி நிக்கிறீங்க?
5: என்ன பிள்ளை கேட்ட?
4: சரியா போச்சு, சாவியை கொடுங்கக்கா, பையன் மறந்துட்டேன்.
5: ஓ அப்படியா, இந்த பிள்ளை.
4: நீங்க யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்தா நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்? பேசாம நாமளே கேட்டுட்டா என்ன?
4: அக்கா மறுபடியும் என்ன யோசனை? நானே சொல்றேன், நான் நாத்துகளை வாங்க போறேன்.
5: என்னது, நாத்து வாங்க போ?

0: பிரியா, இன்னமும் காத்து வாங்க போற மாதிரில சொல்ற.
1: ஆமாக்கா, பக்கத்து தெருவில் ஒருத்தர் நாற்று உற்பத்தி பண்ணி தராரு. அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான காய்கறி நாற்றுகளை வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
0: ஏன் முத்தழகு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானும் கூட வந்து எனக்கு தேவையானதையும் சேர்த்து வாங்கிக்குவேன்ல.
1: மறந்துட்டேன்க்கா. சரி சரி, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. சரி வாங்க கிளம்புவோம்.
0: சரி சரி முத்தழகு, இந்த சாவியை பொடி, மறக்காமல் போய் பையை எடுத்துகிட்டு வா. நானும் அதுக்குள்ளே ரெடியாகி நிற்கிறேன்.
1: அக்கா, இந்த நர்சரி தான்க்கா, இங்கே தான் நாம் நாற்றுகளை வாங்க போகிறோம்.
0: ஆமாம் முத்தழகு, இவர் யார்?
1: இவர் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன். நாற்று உற்பத்தி தொழில் பற்றி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என்னுடைய சொந்த நிலம் எல்லாம் வந்து பரந்தூர் பக்கத்துலேயும் இருக்குது. இன்னொன்று வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பேரணமல்லூர்ன்ற ஏரியாவில் இருக்குது. அதில் மாந்தோப்பும் நர்சரியும் வச்சுருக்குறோம். பரந்தூரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ட்ரே பாட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால் லேண்ட் நர்சரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நாற்றுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
2: திருவண்ணாமலையிலையும் நாற்று உற்பத்தி பண்ணி தரீங்களா?
3: நாற்று உற்பத்தி பண்ணுவாங்க, ஆனால் தட்டு இல்லை. அது ட்ரே ப்ரோ ட்ரேன் சொல்லுவாங்களா, அந்த தட்டு நாற்று யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது பல விவசாயிகளுக்கு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பல இடத்துக்கு, அதனால அவங்க ஈஸியாக ட்ரெயில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது காஸ்ட் அதிகன்றதுனால அந்த லேண்டில் இருக்கிற நாற்றை பிடிங்கி எடுத்துன்னு போயிட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வந்து லேண்ட் நர்சரி இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த சீசனுக்கு மட்டும்தான் அது போடுவோம், வேறு எதுவுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து சீசனபிள் டைம்ஸ். அங்கே வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் லைன்றதுனால எப்பவுமே இருக்கும் ஃபுல்லாக நாற்று. அது வந்து ஒரு 50 சென்டில் பண்ணியிருக்கும்.
2: இங்கே பண்ணியிருக்கிறதுங்க?
3: இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அவ்வளோவே போதும்.
2: போகிறோம்.
3: ஆமாம், தூவி விடுற மாதிரி டைப் தானே அது, அதனால இடம் பற்றாக்குறை இருக்காது. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து 5000 சீட்ஸ் போடலாம். ஸோ 5000 நாற்றுன்றது வந்து ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ஒரு சில ஏக்கருக்குன்னு அப்படி போடும்போது 1000 நாற்று தான் தேவைப்படும். ஒரு சிலர் அங்கே யாரும் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கல, எல்லாமே வந்து 25 சென்ட், 10 சென்ட் பிரித்து பிரித்து தான் போடுவாங்க அவங்க அதில். அதனால் அவங்களுக்கு வந்து 200 செடி, 300 செடி, இல்லை 500 செடி இப்படி தான் வந்து கேட்பாங்க அதெல்லாம்.
2: இப்போ இந்த மாதிரி நாற்றுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களே?
3: ஆமாம்.
2: அவங்க தேவையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்களா, அல்லது நீங்கள் பாட்டி இஷ்டம் போகிற உங்களுக்கு தேவையானது இருக்கும் விற்றுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பாட்டி?
3: இல்லை, மோஸ்ட்லி சீசன் டைமில் யாருடைய ஆர்டர்ஸும் தேவைப்படாது. அவங்களுக்கே தெரியும், அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால நம்மளுக்கே அது தெரியும். அது அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, எனக்கு 2000 நாற்று வேணும், 4000 நாற்று வேணும்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வரைக்கும் ப்ரோ ட்ரேயில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து ஒரு வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர். இப்போ இந்த ஃபீல்டில், லேண்டில், காஞ்சிபுரத்தில் ஃபீல்டில் பண்ணுற நாற்று வந்து இன்றைக்கி எடுத்துன்னு போனால் இன்றைக்கே நட்டுடுவாங்க. ஏன்னா அது தாங்காது, அந்த வேர் தாங்காது. ஸோ அவங்க ப்ரொசீஜர்ஸை எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஃபுல்லாக எப்படி நாற்று நடணும், எப்போ எவ்வளோ நேரத்தில் நடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிவிடுவோம். ப்ரீ ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் என்ன இருக்கோ அதை வந்து சொல்லி கொடுத்துருவோம், கிளியராக சொல்லி கொடுத்துருவோம்.
2: முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க, அப்புறம் தைப்பட்டம், இது ரெண்டுமே காய்கறி சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள்னு சொல்லுவாங்க.
3: ஆமாம்,
2: அந்த மாதிரி உகந்த பட்டங்கள் பார்த்து தான் நீங்கள் நர்சரியில் இந்த மாதிரி நாற்றுகள்லாம் தயார் பண்ணுவீங்களா?
3: இல்லை, ஒரு சில இது இப்போ தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய்க்கெல்லாம் பட்டம்ன்றதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இது பட்டம்ன்ற தேவைப்படுறதுலாம் வந்து இந்த புடலங்காய், பீர்க்கங்காய், இப்போ குளிர்ச்சியான சீசனில் தான் அதெல்லாம் வரும். முள்ளங்கி, அவரைக்காய், இதெல்லாம் பட்டம் இருந்ததுனா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு சில காய்கறிகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். காலிஃப்ளவர், கேபேஜுக்கெல்லாம் பட்டம் கரெக்டாக இருக்கும். அந்த குளிர்ச்சி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும் நூக்கல் இதெல்லாம் சீசன். அதே மாதிரி தமிழ்நாடு சீசன் வேறு, கர்நாடகா சீசன் வேறு. அதனால் இந்த பட்டத்துக்கு தான் நம்ம காய்கறி வரணும் அப்படின்றது இல்லை. இப்போ நூக்கல்லாம் எடுத்திங்கன்னா கர்நாடகா சீசன் சில்லுன்னு இருக்கும், அங்கேருந்து இங்கே வருது. அந்த டைமில் அவங்களுக்கு விளையாது, ரொம்ப பனி இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உற்பத்தி பண்ணுறதுல வந்து முக்கியமாக இது வந்து தென்னை நார் கழிவு தான். அந்த தென்னை நார் கழிவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற விதம்தான் வந்து 3 மாதம் முன்னாடி எடுத்துக்கோம். எந்த நாற்று ப்ரிப்பேர் பண்ணால்
2: சீக்கிரம் அது மக்காது இல்லை?
3: ஆ, சீக்கிரம் மக்காது. மக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும். சூடான எந்த ஒரு உடனே வந்த தென்னை நார் கழிவில் போட்டோம்னா எதுவுமே முளைக்காது சரியாக. அதனால் அதை வந்து ஹீப் மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். 3 மந்த்ஸ் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரட்டஸ் காஜுன்னு சொல்லிட்டு ஒரு காளான் இருக்கும், அந்த காளான் போட்டு மக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுவோம், டைம் எடுத்துக்கும். ரொம்ப

0: டைம் எடுத்துக்கும், 4 மாதம் ஆகணும் பெரட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் நிறைய இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஆர்கானிக்காக வேணும், அந்த இது நீங்கள் வந்து டிஏபி போடாதீங்கன்னு. நாங்கள் வந்து மக்னியரு டிஏபி இதெல்லாம் போட்டுட்டு அந்த இது ஹீப்பை வந்து ஒரு 3 மாதத்தில் இது பண்ணிவிடுவோம். ஃப்ளோரட்டஸ் காஜு போடும்போது எங்களுக்கு 4 மாதம் ஆகும். அதில் வந்து அசோஸ்பேரலும் பாஸ்போர்ட் பாக்டீரியா அப்பப்போ தெளித்து பெரட்டி உருட்டுட்டு அதை டம்ப் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். அதுவும் நல்லா க்ரோத் இருக்கும். அதில் வீரழுகள் நோய் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா ஆர்கானிக்காக எனக்கு பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்டி அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அந்த டைம் எடுக்கிறதுனால எங்களுக்கும் அந்த நாற்றுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் விற்போம். நார்மலாக ஒரு பைசா வந்து 80 காசு வைக்கிறதாக இருந்தது 1 ரூபான்னு
1: ஒரு நாற்று
0: ஒரு நாற்றை. ஸோ அதனால் காம்பன்சேட் ஆகிடும். இது வந்து சீக்கிரமாக, ஏன்னா நான் ஒரு சில விவசாயிங்க ஃபுல்லி வந்து கெமிக்கல் மெத்தடில் தான் பண்ணணும்னு, அவங்க ஸ்ப்ரேயிங் அதெல்லாம் அப்போ இருக்கிறச்சு நாங்கள் வந்து அந்த நாற்று தனியாக வச்சுருப்போம், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நாற்று அதை யூஸ் பண்ண. நீங்கள் கெமிக்கல் தானே யூஸ் பண்ண போகிறீங்க மருந்து தெளிக்கிறதுலாம். ஒரு சில பியூர் ஆர்கானிக்ன்றும்போது நாங்கள் ஆர்கானிக் நாற்றாவே கொடுக்கோம். அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நாங்கள் சொல்லிவிடும், இது மாதிரி ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாமே வந்து ரெகுலராக சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிளியராக.
1: இப்போ உங்களுடைய பரந்தூர் நர்சரியில் என்ன நாற்றுகள்லாம் இருக்குது?
0: இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு.
1: தீர்ந்து போச்சு, என்ன இருந்துச்சு என்ன தீர்ந்து போச்சு?
0: கத்திரிக்காய் இருந்துச்சு, மிளகாய் இருந்துச்சு, தக்காளி போடலை இந்த சைடு அந்த சைடு தக்காளி யாருமே வேலை வந்து இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சடனாக இன்னி டேட்டில் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அன்னி டேட்டில் இல்லை, அன்னி டேட்டில் மிளகாவும் கத்திரிக்காவும் நல்ல ரேட் இருந்தது. அது ஒண்டி போட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீடு கிட்ட போட்டிருப்போம் ஒன்று. அது எல்லா நாத்தையுமே சுற்றி போயிடுச்சு. அது ஆடி மாத பட்டத்திலே போயிடுச்சு.
1: இந்த ஆடி பட்டத்தில் போயிடுச்சு
0: போயிடுச்சு.
1: இப்போ வந்து இப்போ நர்சரியில் அந்த நாத்துகள் உற்பத்தி பண்ணால் நம்ம விற்பனை பண்ணிடலாம்
0: பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து செட் ஆகாது
1: மழை.
0: புரட்டாசி புரட்டாசியில் பட்டம் தான், புரட்டாசி பட்டம் தனியாக இருக்குது. ஆனால் அது வந்து கொடி வகைகள்லாம் நல்லாயிருக்கும்.
1: நீங்கள் சொன்ன குளிர் காய்கறிகள்
0: இப்போ வந்து ஆடி பட்டத்தில் போட்டோம்னா இப்போ வந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு அனல் வெப்பம் இருக்கும், பொண்ணு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு பழமொழி இருந்தாலும் வெயில் நல்லா சூடாக காய், அதனால் அப்போ அந்த குட்டி நாற்றை வந்து எங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஆடி பட்டத்தில் போட்டால் ஆணியில் வந்துட்டு புரட்டாசி கொண்டவருக்கு பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் தேவைப்படும் செடிங்களுக்கு, அப்போ அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் இப்போ நான் போட்டுட்டு புரட்டாசியில் போட்டால் அது எழும்பாது, செடி வளராது, அப்படியே சஸ்டெயின் நின்றுடும். அதனால் நாங்கள் அதை போட மாட்டோம் மோஸ்ட்லி.
1: இந்த நாற்றுனுடைய வயசு எவ்வளவு நாள் இருக்கணுங்க விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு?
0: மோஸ்ட்லி 45 டேஸ்,
1: 1.5 மாதம்.
0: 1.5 மாதம் தான் நல்லாயிருக்கும். சில பேர் 30 டேஸ்லேயே பண்ணிவிடும், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோ
1: அதெல்லாம் என்ன ரேட்டு
0: டெவலப்? ஒரு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 காசு 60 காசு 40 காசு இப்படி.
1: அவங்க ப்ரோ ட்ரே சொல்கிறேன்,
0: ப்ரோ ட்ரேயில் அவ்வளோதான். சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 1/2 கிலோ 1/2 கிலோ அப்படின்ட்டு வாங்குவோம். அந்த சீட்ஸ்ன்னு இருக்கும்போது 10 நாற்று அப்படியே இது பண்ணிவிடுவோம். ஒரு நாற்று வந்து 20 காசுன்னு கொடுத்துடும்.
1: அது வந்து நீங்கள் தரையில் போட்டு?
0: தரையில் போட்டது வந்து 20 காசு.
1: 20 காசு தான்.
0: 20 காசு தான்.
1: அதுனா 80 காசு?
0: ஆ, அது 80 காசு. அது வேலை அதிகம், அந்த ட்ரே நாற்று சஸ்டெயின் நிற்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ரீட் பண்ணியிருப்போம் நாங்கள் எல்லாமே. அதனால் வயலில் அது வச்சோம்னா ஒரு செடி வச்சா கூட அது நிச்சயமாக வளரும். இதில் வந்து 20% எப்படியும் போயிடும் லேண்டில். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சொல்லுவோம், 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே நட்டுனோம், ஆசிஸ் ஸ்பைரல்லாம் தெளித்து அதனுடைய கரைச்சலில்
1: வேற நினச்சி
0: ட்ரைகோடெர்மோவிரடி இந்த மருந்தும் கொடுத்துருவோம் நாங்கள். அதில் வேற நினச்சி போடுவோம் நாங்கள், அவனால் செய்ய மாட்டாங்க சில பேர். அது நம்ம அவங்க என்ன சொல்கிறாம்பான்னு சொல்லிட்டு விடுவாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அவங்க போயிடுவாங்க. ஆனாலும் எங்கிட்ட தான் திரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அது ரேஷியோ இருக்குது அவங்களுக்கு வந்து. ஒரு 100 நாற்று எத்தனை போனாலும் 10 நாற்று தான் போவோம் அவங்களுக்கு. 90 நாற்று நல்லாவே இருக்கும். ஏன்னா நாங்களே எப்படியோ இந்த லேண்டில் இருக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிவிடுவோம், எல்லாமே கிளியராக ட்ரீட் பண்ணி தான் வைப்போம் நாங்கள். அதை
1: ப்ரோ ட்ரேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் லேண்ட் தரையில் வச்சு நான் வளர்த்தாலும் சரி, அது வயசு வந்து 45 நாள்.
0: 45 நாள் அதுதான் நல்லாயிருக்கும். 60 நாள்லாம் போயிடுச்சுன்னா முத்திடும். கத்திரிக்காய் வேணால் 60 நாள் கூட வெயிட் பண்ணி கூட நடலாம். அது தப்பில்லை, கத்திரிக்காய் மிளகாய். ஆனால் தக்காளி வந்து செட் ஆகாது. தக்காளி குறிப்பிட்ட அந்த ஏஜ் கரெக்டாக இருந்ததுன்னா வளர்ச்சி இருக்கும். அது நாற்று டேட் ஆகிடுச்சுன்னா தக்காளி மட்டும் சரியாகாது அது ஃபுல்லாகவே.
1: இப்போ ப்ரோ ட்ரேயோடு கொடுத்துட்றீங்க, இந்த ட்ரே திருப்பி உனக்கு கொடுப்பாங்களா?
0: இல்லை, அந்த ட்ரேயோட ரேட்டு தான் போட்டுவிடும்.
1: அப்படியே சேர்த்து தான் கொடுத்துருங்க?
0: சேர்த்து தான் கொடுத்துருவோம். இப்போ வர ட்ரே வந்து ரொம்ப பெரிய விலை கிடையாது, 9 ரூபா தான் ட்ரேவே.
1: யூஸ்
0: அது ஈஸி யூஸ் அண்ட் த்ரோ தான். அழை மடக்கிடலாம், பெருசாக இருக்குது, அதை அப்படியே சுருட்டிக்கலாம். சுருட்டி ஒரு கயிறு கட்டு கடிச்சோம்னா ஒரு இடத்துல வந்து 10 ட்ரே ஸ்டாக் எடுக்கிற இடத்துல வந்து 25 சுருட்டி வச்சிடலாம்
1: வச்சுக்கலாம்.
0: அந்த மாதிரி தான் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ட்ரே கிடையாது, அது வந்து அவங்க யூஸ் பண்ணால் 1 மாதத்தில் அதுவே மக்கி போயிடும். யூஸ் ரீயூஸே பண்ண முடியாது.
1: மக்கிறதா தான் அது?
0: ஆமாம், மக்கிடும். அது மாதிரி உடஞ்சிடும், அந்த அதோடைய
1: பிளாஸ்டிக்
0: இதாது அந்த நுட்பம் வந்து உடஞ்சிடும். அப்படி மடக்கினா இப் ஆரம்பத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்,

0: ஒரு 60 நாள் எழுபது நாள் ஆயிடுச்சுனா போட்டுன்னு
1: உடஞ்சிடும்,
0: அதே உடஞ்சிடும். அதுன்னு பிரிஸ்டல் டைப் வந்து இதாகிடும், அது ப்ராப்பர்ட்டி அப்படி. அவங்களே சொல்லுவாங்க இது 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தேன் சார் ட்ரெயினை, பட் எங்களுக்கு அது போயிடும் அது. ஸோ ட்ரே வாங்குறது பாண்டிச்சேரியிலேருந்து தான் வாங்குகிறோம், அது ட்ரே அவங்க சீப்பாக தான் இருக்கும்.
1: இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த நர்சரியில் என்னென்ன நாற்றுகள்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: இப்போத்திக்கு வந்து ரோஸ் நாற்று வச்சுருக்கோம்,
1: ரோஸ்
0: ரோஸு பெங்களூர் ரோஸு, அந்த இப்போ சீசன் வர்றதுனால அது வச்சுருக்கோம். ஒரு 2000 நாற்று வச்சுருக்கோம். மிச்சப்படி ரெகுலராக வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் சீசன் டைமில் அப்படியே போயிட்டே இருக்கும்.
1: எப்போ இருக்கும் அது?
0: எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு பிரேக், மழை ஹெவியாக வந்ததுன்னா பிரேக் இருக்கும். பாழாக பொறுத்தும் உண்டு,
1: போய்டும்.
0: ஆமாம், ஷேட் நெட் தானே போட்டிருக்கோம். நல்ல வடிகால் இருக்குது, வடிகால் இருந்தாலும் ஹெவியாக மழை பெய்யும்போதெல்லாம் நிறைய எங்களது இதாகிடும். மூடி வைக்கலைனாலும் பாழாயிடும், இல்லை மண் அரிச்சியும் பாழாயிடும். அது இருக்குது, ஒரு 20% போயிடும்.
1: ப்ரோட்டைலாம் ஒரு குழிக்கு ஒரு நாத் தான் போடுவீங்களா?
0: ஒரு குழி, ஆமாம், ஒரு ப்ரோட்டைல 98 குழி இருக்கும். அந்த 98 குழியில் 98 சீட்ஸ் போட்டு அது ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்காங்க, 3 பேரும் அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாமே ரெகுலராக. வாழை மரம்னா அதுக்கு பெரிய சைஸ் 45 தான் இருக்கும்.
1: யாரும்
0: கேட்பாங்க, ஆமாம், அந்த திசு வாழை வந்து நாங்கள் திருச்சி யூனிவர்சிட்டியில் வாழை ஆராய்ச்சி,
1: தேசிய வாழை ஆராய்ச்சி,
0: தேசிய, ஆமாம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடும். அவங்க கொடுப்பாங்க ஒரு 100, 500, 1000 டங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறது வந்து ஜெயங்கொண்டத்தில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து மஞ்சள் பண்ணு,
1: மஞ்சள்,
0: மஞ்சள் கருமஞ்சள், மெடிசினல் வேல்யூ உள்ள கருமஞ்சள் நாற்று.
1: அது ஏன் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பண்ணுறீங்க?
0: இல்லை, ஃப்ரெண்ட் அங்கே இருக்காரு, அதனால் அவரோட அப்படியே லிங்க் யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: சாதாரணமாக ஈரோடு அந்த பக்கம் தான்
0: இல்லை, அவருக்கு அந்த லேண்டு அதெல்லாம் இருக்குது, அவருக்கும் கொஞ்சம் ஒயிட் கான்டாக்ட்ஸ் இருக்குது. பட் அவருக்கு அவ்வளோ அந்த அது இல்லாததுனால நான் கொஞ்சம் இன்வால்வ், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோம் திருச்சியில்.
1: அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி?
0: ஆமாம், ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்தே ஒன்றா தான் படித்தோம். 2010-18 மட்டும் ஒரே இது. ஸோ அந்த வேவ் லென்த்து கரெக்டாக இருக்கிறதுனால சரி அவர் இன்புட் கொடுக்குறியாரு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் 3 மந்த்ஸ் பேக் தான் அது. அது வந்து பியூர்லி வந்து நோ சேல்ஸ் இங்கே கிடையாது, ஃபுல்லி கர்நாடகாவுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமாம்,
1: நம்ம பக்கம் விற்பனையே கிடையாது.
0: கர்நாடகா ஆசிரமத்தில் அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க, அதாவது தான். இன்னும் நாங்கள் எதையும் விற்பனை பண்ணக்கூடாது,
1: பைபேக் மாதிரி ஆயிடுச்சு.
0: ஆமாம், டோட்டல் பைபேக் ப்ரொடக்ஷன். இங்கே இந்த யூனிட்டு கர்நாடகத்தில் வந்து சிக்கபல்லூருன்ற ஒரு யூனிட்லையும் இதை வந்து பண்ணுறோம், அவங்களுக்கு அங்கே பண்ணி தரோம். இங்கே மோஸ்ட் அட்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இங்கே.
1: இது தவிர விவசாயமும் இருக்கா அவங்களுக்கு?
0: விவசாயம் இல்லை, என்னுடைய இடத்துல மாந்தோப்பு இருக்குது, ஒரு 4 ஏக்கர் இருக்குது.
1: அதுவுமே விவசாயம் தான், தோட்டக்கலை.
0: முடிஞ்சிச்சு அது, 2012 ஆரம்பித்தது அது. தென்னந்தோப்பு இருந்தது ஒரு டிராஃப்ட், 2015 டிராஃப்ட், 14-15 டிராஃப்டில் எல்லாமே போயிடுச்சு. மாமரம் ஒன்று தான் சஸ்டெயின் ஆச்சு. அப்போ எல்லாமே அது
1: வறட்சி வந்து
0: 3 வறட்சி வறட்சி ஹெவி மழை 2015 அந்த பீரியடில். அது வந்து தென்னை மரம் அப்போ தான் நட்டு ஒரு 3-2 வயசு தான் ஆகுது அது. ஆனால் மாமரம் அப்போ வாங்கினதே 2 வயசு மரம். ஸோ அது ஃபீல் நடணும் ஒரு 4-5 வயசு இருந்ததுனால அது எல்லாமே சஸ்டெயின் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 மரத்தில் 50 மரம் தான் போயிடுச்சு. இப்போ அந்த 150-100 மரம் மேலே இருக்குது. அது கொஞ்சம் ஈல்டு நல்லா தான் கொடுக்கறது. அது மிச்சப்படி வேக்கண்ட் லேண்டாக தான் வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் இருக்கவங்க ஒரு துண்டு போட்டுக்கிட்டோமே வேர்க்கெல்லாம் போட்டுக்கோங்க, லோக்கல் விவசாயி, அதை அலோவ் பண்ணிடுறது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் கோசம் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், 1.5 ஏக்கர் ஃப்ரீயாக வச்சுட்டேன்ட்டேன். 7 ஏக்கர் இருக்குது, அதில் 3 ஏக்கர் ஃபுல்லி ஆக்குபைட், 4 ஏக்கர் ஃப்ரீயாக தான் இருக்குது.
1: விவசாயம் பண்ணுறதை விட நர்சரி பண்ணுறது லாபகரம்,
0: நிறைய லாபம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும்.
1: மழை பெஞ்சதுன்னா,
0: மழை பெஞ்சதுன்னா அந்த சீசனுக்கு நிறைய இதாக இருக்கும். இது ஆகும்போது அதையும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே, பட் இருந்தாலும் 30% லாஸ் ஆகும்.
1: எப்படி பண்ணாலும்
0: அது 30% லாஸ் ஆகும். சடனாக வந்து பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாற்று இருக்கும்போது ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா எதுவுமே நிற்காது, எல்லாமே வந்து ரைஸ் ஆகாது. டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம வந்து கண்டிஷன்டாக எதுவும் பண்ணல, ஓப்பனில் பண்ணுறதுனால ஆர்டினரி ஷேட் நெட்டு, 50% ஷேட் நெட்டு அந்த சைடில் இருக்காது. ஓவராக காற்று வச்சதுன்னா ஷேட் நெட் கழிஞ்சிடும், அதனுடைய இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஓப்பன் வெயில் இருக்கக்கூடாது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது கம்ஃபர்டபுளாக நான் ரொம்ப எக்ஸாபரண்ட் லாபம்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு எல்லா எக்ஸ்பென்ஸும் போனேன், 100 ரூபா செலவு பண்ணால் 120 ரூபா கிடைக்கும்.
1: ஒரு 20 ரூபா
0: 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் கூட ஒரு சின்ன மைனர் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் போனால் எல்லாம் போனால் ஒரு 10 ரூபா நிற்கணும்னு வைக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதனால வந்து அதை நிறுத்தல முடியாது. அது ரொட்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீம் நம்ம பேசிவ் இன்கம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு 60 டேஸ்க்கு ஒரு பேசிவ் இன்கம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே
1: வருமானம் வந்துகிட்டே

0: இருக்கும் அவ்வளோதான், நிற்காது.
1: இப்போ இதுக்காக நம்ம வந்து தோட்டக்கலை துறையிலோ அல்லது வேளாண்மை துறையிலோ ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுங்களா?
0: இல்லை, அதுக்கு எதுவுமே
1: தேவையில்லை.
0: இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எந்த நாற்றங்கால் உற்பத்திக்கு எதுக்குமே லைசன்ஸ்
1: தேவையில்லை.
0: நீங்கள் வந்து ஹைப்ரிட்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா தான் அதுக்கு லைசன்ஸ் தேவை. இந்த பனானா டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு மாதிரிலாம் பயோ லைசன்ஸ்லாம் இருக்குது. அது வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிறதுனால பிரச்சனை இல்லை.
1: நரேந்திரன் சார், நாங்கள் தொடர்பு கொள்கிற தொலைபேசின்னு சொல்லலாமா?
0: என்னுடைய தொலைபேசி எண் 9943261619.
1: ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய தொழில் விருத்தியாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: என்ன கைலக்கா, நாத்து உற்பத்தி தொழில் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவங்க எம்பிட்ட அருமையா தகவல்களை சொன்னாங்கல்ல?
3: ஆமா முத்தழகு, விவரங்களை ரொம்ப அருமையா சொன்னாரு புள்ள. நாத்து உற்பத்தியில இம்பிட்ட வழிமுறைகள் இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுது.
2: இவர் சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு நாத்து உற்பத்தி பண்ணி கொடுத்து நாமளும் வருமானம் பார்க்கலாம்க்கா.
3: முத்தழகு, நாம இப்போ நாத்துக்களை தானே வாங்க வந்தோம். ஆனா நாமளே நாற்று உற்பத்தி பண்றதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருச்சு புள்ள.
2: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு தகவலும் கிடைக்க போகுது.
3: அட, அது என்ன முத்தழகு? அதையும் தான் சட்டுன்னு சொல்ல.
2: இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் மட்டும் பண்ணுனா போதாதுக்கா, அதோட சேர்த்து உபத்தொழிலையும் நாம பண்ணணும்.
3: என்னதான் சொல்ல வர முத்தழகு?
2: அக்கா இதை கேளுங்க, அப்புறம் புரியும். குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. அதையும் கேளுங்க.
4: இன்றைய காலத்தில் விவசாயம் மட்டும் செய்து குடும்பத்தை நடத்துவது பலருக்கும் சவாலாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றம், மழை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை, உரம் மற்றும் தீவன விலை உயர்வு போன்ற பல காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருட்களுக்கு கிடைக்கும் விலை எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. இதனால் பல விவசாயிகள் எப்படி குறைந்த செலவில் தொடர்ந்து வருமானம் பெறலாம் என்று யோசித்து வருகின்றனர். அந்த கேள்விக்கான சிறந்த பதில்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை முறை ஆகும். நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவசாயத்தில் ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒரு வருடம் பயிர் நன்றாக இருக்கும், இன்னொரு வருடம் வறட்சி ஏற்படலாம். சில நேரங்களில் சந்தை விலை குறையலாம், சில நேரங்களில் நோய் தாக்குதல் இருக்கலாம். ஆனால் பல தொழில்களை ஒருங்கிணைத்து செய்தால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும். ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை என்னவென்றால், மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே பண்ணையில் இணைத்து செய்வதாகும். இதன் மூலம் ஒரு தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றொரு தொழிலுக்கான வளமாக பயன்படுகின்றன. உதாரணமாக, கோழி கழிவுகள் மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகின்றன. மீன் குள நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. இதனால் செலவு குறைகிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கிறது. மீன் என்பது சாதாரண உணவு அல்ல, அது உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் மருத்துவர்களும் கூட மீன் உணவை பரிந்துரைக்கின்றனர். அதனால் மக்கள் மத்தியில் மீன் உணவின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே மீன் வளர்ப்பை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்லா, ரோகு, மிருகால், திலேப்பியா, விரால் மீன், கெண்டை மீன் மற்றும் பங்கேசியஸ் போன்ற மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இதில் கெண்டை மற்றும் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. குறிப்பாக விரால் மீனுக்கு ஹோட்டல்கள் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. திலேப்பியா வேகமாக வளரக்கூடிய மீன் என்பதால் குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். அன்பான நண்பர்களே, மீன் வளர்ப்பில் வெற்றி பெறுவதற்கு முதலில் சரியான குளத் தேர்வு மிகவும் முக்கியம். வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளத்தின் கரைகள் வலுவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவுநீர் அல்லது மாசு இல்லாத இடமாக இருக்க வேண்டும். குளத்தை தயார் செய்யும் போது முதலில் குளத்தை வறட்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும். தேவையற்ற மீன்கள் மற்றும் பகை உயிரினங்கள் அகற்ற வேண்டும். அதன் பிறகு சுண்ணாம்பு இட வேண்டும். இது நீரின் தரத்தை மேம்படுத்த உதவும்.

0: அதன் பிறகு மாட்டு சாணம் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்தி இயற்கை உணவு உருவாக்கலாம். அன்பான நேயர்களே, மீன் வளர்ப்பில் தரமான மீன் குஞ்சுகள் மிகவும் முக்கியம். எப்போதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் இருந்து மட்டுமே குஞ்சுகளை வாங்க வேண்டும். நல்ல குஞ்சுகள் சுறுசுறுப்பாக நீந்தும், ஒரே அளவில் இருக்கும், நோயின்றி இருக்கும். பொதுவாக கட்லா, ரோகு, மிருகால் போன்ற மீன்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் முறையை கூட்டு மீன் வளர்ப்பு முறை என்கிறோம். இதில் ஒவ்வொரு மீனும் குளத்தின் வெவ்வேறு நீர்மட்டங்களில் உணவு உட்கொள்வதால் குளத்தில் உள்ள உணவுகளை முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்பான விவசாய நண்பர்களே, இப்பொழுது கோழி வளர்ப்பை மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்வது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கோழி கழிவுகள் குளத்தில் விழும்போது அது இயற்கை உரமாக செயல்படுகிறது. இதனால் குளத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் பாசிகள் வளர்கின்றன. அவை மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. அதே நேரத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை மூலமாக கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டு தொழில்களை செய்து இரண்டு வருமானம் பெறுவது இந்த முறையின் முக்கிய நன்மையாகும். அதேபோல் வாத்து வளர்ப்பும் மிகவும் பயனுள்ள ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. இப்போது பல விவசாயிகள் மீன் குளத்தை சுற்றி காய்கறி சாகுபடியும் செய்து வருகின்றன. மீன் குள நீரில் உள்ள சத்துக்கள் காய்கறிகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. இப்போது இளைஞர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற தொழில்நுட்பமாக பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் இருந்து வருகிறது. பயோஃப்ளாக் என்பது குறைந்த இடத்தில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் நவீன முறை ஆகும். இதில் நீர் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் கழிவுகளை நுண்ணுயிர்கள் உடைத்து மீண்டும் உணவாக மாற்றுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது, நீர் சேமிக்கப்படுகிறது, குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி பெற முடிகிறது. குறிப்பாக திலைப்பியா மற்றும் கெண்டை மீன் வளர்ப்புக்கு இதுவும் மிகவும் ஏற்ற தொழில்நுட்பங்களாக உள்ளது. மீன் மட்டும் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாமல் மதிப்பு கூட்டிய பொருட்களாக மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பவுடர் போன்றவற்றை தயாரித்து நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணோன்னா கூடுதல் வருமானமும் பெறலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து குறிப்பாக இந்த மீன் வளர்ப்பு மட்டும் இது பண்ணாமல் அவங்கெல்லாம் வந்து இந்த மீன் ஊறுகாய் செய்து விற்கிறது, அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் நமது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி மீனாக மட்டும் கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி நம்ம அதிக விலைக்கு விட்டோம்னா இன்னும் நல்ல லாபம் பெற முடியும். அன்பான இளைஞர்களே, இன்று வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது. குறைந்த முதலீட்டில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு இது நிலையான வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாக உள்ளது. குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் மிகவும் முக்கியமானது ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஆகும். மீன் வளர்ப்புடன் கோழி, வாத்து, ஆடு, காய்கறி, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற தொழில்களை இணைத்து செய்வதன் மூலம் செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சரியான திட்டமிடல், நல்ல மேலாண்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் இந்த துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குறுநில விவசாயிகள் இந்த தொழிலை தைரியமாக தொடங்கலாம்.
1: என்ன கையிலக்கா, குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: நல்லா கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. நாற்று உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் இந்த மீன் உற்பத்தியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது உடலில் இழப்பு ஏற்பட்டாலும் இன்னொன்னுல நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சது பிள்ள.
1: இம்போட நாளாக குறைஞ்ச வருமானம் அதுவும் நிலை இல்லாமல் இருந்தது. இப்போ இவங்க சொன்ன தகவல்கள் மூலமாக நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைச்சிருச்சு. இதை நாம சரியா பயன்படுத்திக்கணும்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு. சரி சரி, நேரத்துல வீட்டுக்கு போவோம். சாவியை வேற நாம எடுத்துட்டு வந்துட்டோம். உன் புள்ள வந்து வாசல்ல நின்னுட்டு இருக்க போறா.
1: அட, ஆமாக்கா, வாங்க போவோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின்

0: வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் முகமது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்ற அடிப்படையில், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சந்திராயன் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தெற்கு துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா 1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 சர்வதேச விண்வெளி மையத்தை இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த மாதம் 27 தொடங்க உள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு உலகளாவிய விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை இணைக்கப் போவதாக தெரிவித்தார். அறிவியல் என்பது பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பேரிடர் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்மாவட்டத்தில் மட்டும் 10 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் 68 இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாக்க 6 பேரிடர் மையங்கள், 12 புயல் பாதுகாப்பு மையங்கள், 100 சமுதாய நலக்கூடங்கள், 145 பள்ளிகள், 22 கல்லூரிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் திருமதி கனிதா சம்பத்தும் தாராபுரத்தில் திருமதி கே பானுமதியும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு, காணாமல் போனவர்களை மீட்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நேபாளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 85 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், 75 பேரின் குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து 3 அதிகாரிகள் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் முகாமிட்டு தேடுதல் பணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே 100% அகல ரயில் பாதை மின்மை

0: பூஜ்ஜியமாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு ரயில்வேயில் உள்ள 5068 கிலோமீட்டர் அகல ரயில்பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பட்டுக்கோட்டை காரைக்குடி இடையேயான கடைசி 71 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையும் தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் முதன்மை தலைமை மின்பொறியாளர் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை ஆய்வு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 1931 மே 11 தெற்கு ரயில்வேயின் மின்மயமாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், 1968 முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்க தொடங்கியதாகவும் திரு கணேஷ் தெரிவித்துள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சான்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊ ஜே யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சான்ஸ்கர் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷா ராணி, பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 708 ரன்னும் தெற்கு மண்டல அணி 336 ரன்னும் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் கிழக்கு மண்டல அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி. துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். நேரம் 8:05:34 நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் நேர்களினை கேட்கலாம். திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் வருஷம் 16 திரைப்படத்திற்காக.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடரும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக கமலஹாசன், சாய்பாபா ஆகியோர்

0: இனி பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்பட பாடல். குரல்கள் இளையராஜா, சுதாகர் குழுவினர்.
1: பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.
2: ஓரமா போயா?
3: ஓரம் பாப்பா, ஓரம் போ.
4: ஓரம் போயா?
3: ஓரம் போ.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்வினி பாடியுள்ள பாடல், திரைப்படம் திருமதி பழனிசாமி.

0: losing streak. The Sensex gained 138 points to close at 74,903. Nifty added 46 points to settle at 23,478. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India supports a safe and sustainable space domain, virtually addresses first international space summit in Paris. New Delhi gears up to host world leaders at the 18th BRICS summit this weekend. Russian President Vladimir Putin and Chinese President Xi Jinping expected to arrive tomorrow. Home Minister Amit Shah reviews disaster preparedness, calls for climate resilient villages and cities under zero casualty vision. India and Russia step forward on joint production of civil passenger planes and deliveries of 105 regional turboprop aircraft to Indian operators. India Open campaign at World Para Shooting Championship in South Korea with four medal haul, including a gold. And in Women's Junior Asia Cup hockey, India storm into semi-final with record 19-0 win over Pakistan in China. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி. துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேரடி வர்ணனையை தொடர்ந்து டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நேரம் 9:15. ஆகாஷ்வாணி நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் இனி தொடர்வது திரைகானம். முதலில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக.

சரி மகரி மபனிதனிதா மபனிதரிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதனிதன

நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் குங்குமம் திரைப்பட பாடல்.

0: எஸ்ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
1: பாட்டி பாட்டி, ஸ்கூலுக்கு நானு ரெடி ஆயிட்டேன்.
2: இதோ வந்துட்டேன் கீதா.
3: அவதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அதான் பார்த்தேன். காலையிலேயே வயித்துக்கு கொட்டிக்கணுமா? மெதுவா சாப்பிட கூடாதா?
1: ஏன் மம்மி பாட்டியை கோச்சிக்கிறீங்க? பாட்டி சாப்பிட்டுட்டு வரட்டுமே.
3: ஏய், இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு. உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் தான் வந்து கொட்டிக்கிட்டுமே.
2: சரிம்மா. கீதா கண்ணு, வாமா ஸ்கூலுக்கு போலாம்.
1: ஏன் பாட்டி, சாப்பிடலையா?
2: இல்லம்மா, எனக்கு பசியெல்லாம் போயிடுச்சு.
1: பாட்டி, உங்கள் வயசாயிடுச்சுல, ஸ்கூல் பேக்க நான் தூக்கிக்கிறேன், குடுங்க.
2: இல்ல கீதாமா, இது எனக்கு ஒரு சுகமான சுமை, வாமா போலாம்.
3: அப்பா, இப்பவாவது போய் சேர்ந்தாங்களே.
4: கல்யாணி.
3: என்னங்க?
4: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
3: ஓ, அதுக்காகத்தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
4: என்னது?
3: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா, அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
4: எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
3: கீதாவோ பாட்டி மேல உயிரியே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூட.
4: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
4: கல்யாணி,
3: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
4: கல்யாணி,
3: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
4: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாது.

0: நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணியும் மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
1: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
0: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
1: பாப்பா அதையும் தான்.
2: வாமா வா. மலதி, யார் வந்திருக்கா பாரு, அம்மா வந்திருக்காங்க. என்னம்மா, ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதுப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம் அம்மா? ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
3: சிவா
2: அம்மா,
3: உன் அண்ணன் வீட்டுல 6 மாசம், உன் வீட்டுல 6 மாசம் நான் இருக்கணுமா?
2: அப்படியா?
3: ஆமாப்பா, கல்யாணி முடிவே கோபியால மீற முடியல. நான் வீட்டை விட்டு புறப்படும் போது உன் அண்ணன் கண் கலங்கி போயிட்டான்ப்பா, கண் கலங்கி போயிட்டான். எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா. அவனாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
4: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
3: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாண்டிக்க மாட்டீங்க. ஆனா
2: என்னம்மா,
3: உன் அண்ணன் இன்னும் சின்ன புள்ள மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்பமான மரியாதை 4 சுபத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
2: அப்படியா?
3: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
2: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனையை பத்தியும் நீ கவலைப்படவே கூடாது, ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
4: அத்த, இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அத்த. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
2: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துரு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
4: ஆமா அத்த, வாங்க சாப்பிட போலாம்.
1: நிகிதா, நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா?
5: என்ன ஆச்சு?
1: நீங்க
5: நீ வெளியே போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தையை அடிச்சது தப்புதான்.
1: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போகுது.
5: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டினா, சோறு ஊட்டினா, பள்ளிக்கூடத்துக்கு அடிச்சிட்டு போனா. கல்யாணி, எங்க அம்மா சோத்தை மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
1: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
5: கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
1: ஏதேது நீங்க பேசுறத பார்த்தா இவளுக்கு நீங்களே சொல்லி குடிப்பீங்க போல இருக்க.
6: அப்பா அப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.
5: அடடே சிவா, வாடா வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
2: நல்லா இருக்காங்க அண்ணா.
6: ஏ சித்தப்பா, பாட்டி அழைச்சிட்டல்ல?
2: கீதா, சாட்டர்டே சண்டே லீவு தானே?
6: ஆமா சித்தப்பா.
2: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
6: சரி, நான் சித்தப்பா கூட போய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன் டாடி.
1: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
2: என்ன நீ யோசிக்கிறீங்க? 2 நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
1: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பார்த்துட்டானா கேட்கவே வேண்டியதில்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
5: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒன்னும் பாடம்

0: நடந்துட்டு நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
1: என்ன சொல்றீங்க நீங்க
0: கல்யாணி? நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
1: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? ஏன் பொண்ணு ஏன் புருஷன் இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்கள பத்தி எனக்கு ஒன்னும் கவலையே இல்ல.
2: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். எங்க வீட்டில் 6 மாசம், உங்க வீட்டில் 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான்
3: வரேன்.
1: இப்ப வாய மூட போறியா இல்லையா?
3: மாட்டேன்னா பாட்டிய பாக்கணும்.
1: என்னடி பாட்டி, பாட்டி பெரிய பாட்டி?
3: ஐயோ அம்மா அடிக்கறீங்களா?
0: ஏய் கல்யாணி, பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
2: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கற பயத்தினால நீங்க கோளை ஆயிட்டீங்கன்னா.
0: சிவா,
2: கோளை ஆயிட்டீங்க.
1: இது எங்க குடும்ப பிரச்சனை.
0: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
1: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
2: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னலை திறந்துடுவாங்க. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான்
3: வர்றேண்ணா.
0: கீதா அழாத, நானே உன்னை உன் பாட்டி கிட்ட அழைச்சிட்டு போறேண்ணா. என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி பஞ்சனையா நடந்துக்கிற?
1: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
0: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
1: என்ன சொன்னீங்க
0: கல்யாணி? நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு வாமா, நாம போலாம்.
4: குழந்தைகளா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட் புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
3: வச்சாச்சு மிஸ்.
4: ஏண்டி கீதா, நோட்டு மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பார்க்க சொன்னேனே, அம்மா கிட்ட சொன்னியா?
3: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
1: வணக்கம் டீச்சர்.
4: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
1: சொல்லுங்க மிஸ்.
4: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்போ வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
1: உண்மைதான் டீச்சர், இந்த மாசம் பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
4: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
1: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
4: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்னை பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா.

0: கோபி மற்ற பிள்ளைங்க கிட்ட வம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அதை நினைச்சுதான்டா மனசுக்குள்ள தினம் அழுதுகிட்டு இருக்கேன்.
1: அதுக்காக கவலைப்பட்டு என்னம்மா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
2: அம்மா,
1: உங்களை பத்தி தான் அம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் வந்துட்டீங்க.
2: அம்மா எப்படிப்பா இருக்கீங்க?
0: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
2: நான் நல்லா இருக்கேப்பா.
0: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
1: என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
2: ஒண்ணும் இல்லடா சிவா, ஒண்ணும் இல்ல. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்தவருக்கு நான் நிம்மதியா இருந்தேன், இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா, படிப்பிலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
3: இங்க பாருங்க, டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை இங்க வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியும் கீதாவை பத்தியும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கும் ஒரு முடிவு உண்டு, தைரியமா இருங்க.
2: டே சிவா, மனைவி அமையறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி, மாலதி பாரு எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறா. டே சிவா, இந்த பண்பாடு கல்யாணிக்கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கிறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
0: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்லப்பா, அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றதில்லையா?
2: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேராக ஆஃபீஸில் இருந்து வர்றேம்மா.
1: ஏன்னா நீங்கள் இங்கே வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை?
2: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். சிவா, சிவா
1: அண்ணா,
2: இந்த இதை வச்சுக்கப்பா.
1: என்னண்ணா இது என்ன?
2: சிவா, இதில் 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
1: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
2: அப்படி இல்லை சிவா, அப்படி இல்லை. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே.
0: கோபி, இது உன் மனைவிக்கு தெரியுமா?
2: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா, உடம்ப கவனமா பாத்துக்கிங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வரட்டுமா? அம்மா
0: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணுல காட்டுடா.
2: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டே சிவா, நான் வரேன்டா.
0: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
1: போய் படுத்துக்கம்மா.
0: கீதா, பாட்டியை பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டியை பிடிக்கலையாமா? கீதா, புறப்பட்டியா? காரு வருதுமா, பார்த்து போ. காரு, காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன்? கீதா, கீதா.
1: அம்மா, என்ன இது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்திருக்க, கனவு எதுவும் கண்டியா?
3: அத்தை, என்னாச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
0: சிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா,
1: அம்மா
0: இப்பவே கீதாவை பார்க்கணும் போல இருக்குடா.
1: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
0: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கலடா சிவா, ஒரு தடவையாவது கீதா முகத்தை பார்க்கணும்.
3: சரி அத்தை, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
1: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
3: சரிங்க.

0: அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா, கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணுமோல இருக்க பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதாம்மா உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க. எதுக்குடி அழைச்சிட்டு வரணும்? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி.
2: ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? எத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி?
2: ஐயோ அம்மா அடிக்கிறீமா வளைக்கிறீமா.
0: அக்கா ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தைய அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயும் சேர்ந்துகிட்டியா? கீதா நீ அழாதம்மா. அக்கா நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
3: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
1: கல்யாணி, உன் புருஷனை பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
3: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும். அதை நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. எகிதா என்ன பாட்டியை புடிச்சுக்கிட்ட நிக்கிற, வாடிங்க. வரமாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்ச அழுத்தம்?
0: அத்தை இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி.

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன்.
1: என்னங்க கீதா பள்ளிக்கூடத்திலே மயக்க போட்டு விழுந்துட்டாளா?
0: என்னது?
1: ஸ்கூல் வேன்லயே வீட்டு கூட்டிட்டு வந்துட்டோங்க.
0: இப்போ கீதா எப்படி இருக்கா?
1: இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியலங்க.
0: நம்ம ஃபேமிலி டாக்டர் ரகுவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா?
1: ஆ, போன் பண்ணிட்டேங்க. அவரும் உடனே வரதா தான் சொல்லிருக்காரு. எங்க பயமா இருக்குங்க. பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா வாங்க.
0: இதோ இதோ கல்யாணி, நான் உடனே வரேன்.
2: கீதா இப்ப எப்படி இருக்க?
3: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவை
0: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்.
2: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
0: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
2: எங்க? மூச்சு இழுத்து விடு. ஜுரமும் இல்ல மிஸ்டர் கோபி.
0: என்ன டாக்டர்?
2: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்ல. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்
0: டாக்டர்.
2: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்
0: டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
2: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
0: என்ன கல்யாணி யோசிக்கிற? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
3: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
0: கல்யாணி, பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
3: என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
0: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை. நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
0: பேசிட்டேமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி.
2: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
3: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
4: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
2: உண்மைதாங்க.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நெஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

ஆகாஷ்வாணி, நேரம் 10 மணி. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் உனக்காகவே வாழ்கிறேன் படத்திற்காக எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: था नैनो।
1: यस लिसन,

நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

நேரம் 10:30. அடுத்த பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.2°C, குறைந்த அளவு 27.4°C, பதிவான ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.8°C, குறைந்த அளவு 27.8°C, ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11:00, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு வினோபா பாவே பிறந்த தின சிற்றுரை, 7:45 நகர்வலம் டிஎன் ஸ்மார்ட் செயலி எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு திரைகாணம். நாளை காலை 8:30 கணபதி உலா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம், எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன், 9 மணிக்கு அரங்கிசை, சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகசுரேசை கேட்கலாம், வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சமயகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்பயர் திட்டம் குறித்த தகவல்கள். நாளை பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், கதை அரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி, 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி, மாத்தி மாத்தி ஹிமால்கோ நேபாள மொழி பாடல் எழுதியவர் ருத்ரா பௌடியால். நாளை மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். தரைவழி ஒலிபரப்பில் நாளை 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனை எஃப்எம் ரெயின்போ 101.4 டிடிஹெச் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் நாளை 7:30 உழவர் உலகம், மாவில் அடர் நடவு முறை, கலவை தோட்டக்கலைக் கல்லூரி உதவி பேராசிரியர் வி திருமால் முருகன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரையகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவீணிசை, அக்கறை எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.